நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 13 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி புதன்கிழமை. மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

அழகிய நெற்றியை உடைய மனைவியின் விருப்பத்தை மட்டுமே ஏற்று செயலாற்றக்கூடியவர்கள் நண்பர்களின் குறைகளை தீர்க்க மாட்டார்கள், நன்மை விளையும் செயல்களில் ஈடுபடவும் மாட்டார்கள். குறள் எண் 908 அதிகாரம் பெண்வழிச் சேரல்.

0: அழகிய நெற்றியை உடைய மனைவியின் விருப்பத்தை மட்டுமே ஏற்று செயலாற்றக்கூடியவர்கள் நண்பர்களின் குறைகளை தீர்க்க மாட்டார்கள், நன்மை விளையும் செயல்களில் ஈடுபடவும் மாட்டார்கள். குறள் எண் 908 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 5:56. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவோம். வெட்டிவேர் மனம் தரும் அதிசய மூலிகை, எழுதி வழங்குபவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6 பகுதி இடம்பெறும். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு JRD டாடா அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம். நகர்வலத்தில் குழந்தைகளுக்கும் விவசாயம் கற்பிப்போம், எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8 மணிக்கு திரைகாணம், 8:30 நேற்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும்.

தொடர்ந்து திரைகானம். இவையாவும் இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இடம்பெறும் பகுதிகள். ஒன்பது மணிக்கு அரங்கிசை, வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். மதுமிதா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் உள்ள உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான குடியிருப்பு கல்வி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். பசுமை பேசும் மாடித்தோட்டம், மாடித்தோட்ட அமைப்பாளர் சரண்யா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் பூக்கள் பூத்து குலங்கும் பாலைவனம் பற்றிய தகவல். உங்களுக்காக இந்திய வடிவக்கலை ஓவியங்கள், தஞ்சாவூர் வடிவக்கலை குறித்து தகவல்கள் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 விளையாட்டு அரங்கம், வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி பிரவீன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 12 பகுதி. காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். எட்டு திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மௌன விரதம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை, திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகா ஹெர்ட்ஸில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ் ஆர் ரெயின்போ. 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான குடியிருப்பு கல்வி திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1 மணிக்கு திரையகானம். 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். ORS தினத்தையொட்டி குழந்தை நல மருத்துவர் புஷ்கலா அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரிவைண்ட். 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் காலை 7:15 திரை இசை. 7:30 ஆட்சவீரே டெல்லி அஞ்சல். 8:30 திரைகானம். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரைகானம். 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் லலித சங்கீதம். 12:00 திரைகானம். 12:40 மெல்லிசை. 11:10 இசை மலர், ஆதித்யா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் அக்ஷய்ராம் அவர்கள் மிருதங்கம்.

0: முப்பதுக்கு லய விநியாசம் சதுஸ்ர ஜாதி திரிபுட தாளம். வழங்குபவர்கள் மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா. 2:45 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, இவை டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு இடம்பெறவிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் லதாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஷ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 இளைய பாரதம், இதில் ரோரிங் டுவர்ட்ஸ் கன்சர்வேஷன் உரை வழங்குகிறார் டி லோகேஷ். ஹானரிங் எ பயனீர், ரிமெம்பரிங் எ லெஜண்ட், ஜேஆர்டி டாடா. எஸ் சஹேரா வழங்கும் உரை, நேச்சர்ஸ் டச் இன் எவ்ரி மூமெண்ட் ஆர் அபர்ணா வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8 மணிக்கு சன்செட் சமீக்ஷா டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷயகை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். விவித் பாரதி 102.3 மெகா ஹெர்ட்ஸில் 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் உள்ள உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான குடியிருப்பு கல்வி திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கும் 7:25 திரை இசை, 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். The Lok Sabha will resume the discussion on the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 today. Union Minister Dr. Jitendra Singh moved the bill for consideration and passing in the House yesterday. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. To ensure the expeditious disposal of cases, the legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for the day-to-day trial. It further provides that investigations into offences must be completed within 2 months from the date the information is recorded at the police station. The trials must be concluded within 3 months from the filing of the charge sheet. Moving the bill, Union Minister Dr. Jitendra Singh said the new legislation reaffirms the government's deep commitment to safeguard the welfare of the students of the and the youth of this country. He said at the same time it is also a reiteration of Prime Minister Narendra Modi's resolve not to allow anyone to compromise with the future of the youth of the country. Dr. Singh claimed that it is a milestone legislation in the history of Indian Parliament. Listing a series of paper leaks that occurred during the Congress and UPA era, Mr. Singh said there was no comprehensive law to tackle the cases and the Modi government brought the Public Examinations Prevention of Unfair Means Act 2024 to ensure speedy justice.
2: You must compliment Prime Minister Modi and this government. It has finished an unfinished task which you should have accomplished. In 2024, this bill was brought in to reassure the students that their future is safe. So we learned from the experience of the 2024 Act and the subsequent sequence of events, like any responsible government should do. And therefore, this amendment is being brought in to make the law more stringent, and to ensure speedy justice, so that the credibility of

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ்ச் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்குச் சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக, ஏற்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது.

0: அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர். குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல், சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து, இடனறிந்து, பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களைச் செய்யும் பொழுது அது நல்விளைவுகளைத் தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லிப் பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர். குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:16:40 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதிய 720 கிலோஹெர்ட்ஸில் இனி இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. மகாராஜபுரம் எஸ். ராமச்சந்திரன் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நிறைவு பெற்றது வழிபாடு. மீண்டும் நாளை காலை 6:15.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 13 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: விவசாய பெருமக்களே, நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும். அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து தெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்ததும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்பெண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். அது மட்டுமில்லாமல் இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் இலைப்பெண்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். விதை நேர்த்தியாக 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரேட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாய பெருமக்களே, அங்கக வேளாண்மையில் பூச்சி நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வீர். நெல்லில் பூச்சிகளை கட்டுப்படுத்த 1 கிலோ கற்றாழை, 1 கிலோ வேப்பங்கொட்டை மற்றும் 1 கிலோ பீனாரி சங்கு இலை ஆகியவற்றை இடித்து 100 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம். அனைத்து பயிர்களிலும் அசுவினி, காவடி புழு, நுண் சிலந்தி மற்றும் தத்துப்பூச்சி இவற்றை கட்டுப்படுத்த 1 கிலோ மஞ்சளை தூளாக்கி 4 லிட்டர் கோமயத்தில் ஊற வைத்து பின் 20 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம். அனைத்து பயிர்களிலும் அசுவினி மற்றும் வண்டுகளின் சேதாரத்தை குறைக்க சீதாப்பழ கொட்டைத்தூள் 1/2 கிலோவை 2 லிட்டர் நீரில் கலந்து 500 மில்லியாக குறையுமாறு கொதிக்க வைத்து இதேபோல் 1 ஏக்கருக்கு தேவையான அளவு தெளிக்கலாம்.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: மிளகாயில் பார்த்தீங்கன்னா 60 நாள்ல இருந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு வாரத்துக்கு இடைவெளியில் அறுவடை பண்ணணும். அதாவது பச்சை மிளகாய் என்றால் 6 to 7 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும். இதே காய்ந்த மிளகாய் என்றால் நீங்கள் செடியிலேயே பழுத்த பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். இதன் மகசூலானது ரகத்திற்கு காய்ந்த மிளகாய் என்றால் 2 to 3 டன் ஒரு ஹெக்டேருக்கு நீங்கள் மகசூலாக எடுக்கலாம். இதே பச்சை மிளகாய் என்றால் 10 to 15 டன் ஒரு ஹெக்டேருக்கு ரகத்திலிருந்து நீங்கள் மகசூல் பெறலாம். இதே ஹைப்ரிட் என்றால் பச்சை மிளகாய் வந்து 25 டன் வரை நீங்கள் அதிக மகசூலை பெறலாம்.
0: காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். விவசாய பெருமக்களே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும், கொசுவை போல் சிறியதாகவும், நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்களை கொண்டது. நெல் பயிரில் ஆனைக்கொம்பன் ஈயின் தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்கள் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய இரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
2: கால்நடை வளர்ப்போருக்கான ஆலோசனைகள் சில. நெல் அறுவடைக்கு பின் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு, செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிகமாக நீர் தேங்கும் இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம். வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள்.

0: ஆஸ்பெஸ்டாஸ் மற்றும் மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை ஊக்கப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினி தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடலாம். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்து விட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டுமே இதனை செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 நேற்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும் இன்று காலை 8:30 இந்த அலைவரிசையில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயரதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதை கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா்.

0: தாவைக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ் கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்திய பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26 தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31 விண்ணப்பித்து பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31 தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2 இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று

0: நகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் இரண்டு ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து இரண்டாவது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கியூ ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55:20.

0: சூழல் அறிவோம்.
1: சமீபத்தில் மேற்கு வங்க மாநிலத்தின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் பெருமளவு அங்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக டார்ஜிலிங் பகுதியில் தேயிலை தோட்டங்களில் என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டன என்பதை இன்னும் கணக்கிட முடியவில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றம் தேயிலை தொழிலுக்கு நீடித்த வகையில் பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அங்கு உண்டாகும் திடீர் மழை பொழிவு, காலம் தவறும் நிலை, அதிகரித்து வரும் வெப்பநிலை உள்ளிட்ட காரணிகள் தேயிலை உற்பத்தி குறையவும் தரம் மாறவும் வித்திட்டு விட்டதாக தெரிவித்துள்ளனர். சுமார் 19% வரை உற்பத்தி குறைந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவின் மொத்த தேயிலை தேவையில் சுமார் 55% இந்திய உற்பத்தியாளர்களிடமிருந்து கிடைத்து வருகிறது என கூறும் தேயிலை நிறுவனங்கள் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள நீடித்த முயற்சிகளில் இறங்க வேண்டிய சூழல் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இனி மீளாக்க வேளாண்மை என்ற பணிகளில் இறங்க வேண்டியிருக்கும் என்றும் இனி இதனை நோக்கி உற்பத்தியாளர்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என அரசு அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் பரிந்துரைத்துள்ளனர். அதே சமயம் முறையற்ற கட்டுமானங்களும் வேளாண் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருப்பதே மலைப்பகுதிகளை காக்க உதவும் எனவும் கூறியுள்ளனர்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இரவு 8:30

0: ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.

0: இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38°C, குறைந்த அளவு 29°C, பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.8°C, குறைந்த அளவு 29.4°C, பதிவான ஈரப்பதம் 71%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது மழைத்தூறல் நகரின் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி. நேரம் 7 மணி. மதியலை 720 KHz. இனி புத்தம் புது காலை. ஒரு சீடன் தன் குருவை கடவுளாகவே வழிபட வேண்டும். ஒரு சீடன் தன் குருவை கடவுளாகவே வழிபட வேண்டும். சுவாமி விவேகானந்தரின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக
1: நாளும் அறிவோம். வெட்டிவேர் மனம் தரும் அதிசய மூலிகை. தகவல்கள் வழங்குகிறார் எஸ் லதா அவர்கள்.
2: வெட்டிவேர் என்பது ஒரு சாதாரண வேர் இல்லை. பூமிக்குள் மறைந்திருந்தாலும் நம் வாழ்க்கையை குளிர்ச்சியாகவும் மனமாகவும் மாற்றும் ஓர் அற்புதம். வெட்டிவேர் என்பது ஒரு புல்வகை செடியின் வேர்பகுதி. மேலே இருக்கும் புல் சாதாரணமாக தோன்றினாலும் அதன் கீழே இருக்கும் வேர்தான் மிக முக்கியமானது. இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வெட்டிவேர் எண்ணெய் உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றன. சில இடங்களில் கழிவு நீரில் உள்ள மாசுக்களை குறைக்க வெட்டிவேர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வேர் இயற்கையாக குளிர்ச்சி தரும் அற்புதமான மனம் கொண்டது. நீண்ட காலம் நீரில் கெடாமல் இருக்கும் தன்மை கொண்டது. இதனால்தான் பழங்கால தமிழர்கள் இதை இயற்கை ஏர் கண்டிஷனர் போல பயன்படுத்தினார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை. வெட்டிவேரின் மனம் பல ஆண்டுகள் குறையாமல் இருக்கும். கோடை காலத்தில் நாம் எல்லோரும் என்ன தேடுகின்றோம்? ஃபேன், ஏசி, கூல்ட்ரிங்க்ஸ் என்று தேடுகிறோம் இல்லையா? ஆனால் பழைய காலத்தில் மக்கள் ஒரு எளிய முறையை பயன்படுத்தினார்கள். ஜன்னல்களில் வெட்டிவேரை திரை போல தொங்க விடுவார்கள். அதன் மீது தண்ணீர் தெளித்தால் வீட்டுக்குள் வரும் காற்று குளிர்ச்சியாக மாறும். இயற்கையாகவே அறை குளிரும், மனமும் அமைதியாகும். இதை ஜீரோ எலக்ட்ரிசிட்டி கூலிங் சிஸ்டம் என்றே சொல்லலாம். வெட்டிவேரின் வாசனை மிகவும் தனித்துவமானது. சற்று மண்ணின் மனம் கலந்த மென்மையான, மனதை அமைதிப்படுத்தும் வாசனை. இதை கொண்டு அத்தர் தயாரிக்கப்படுகிறது, சோப்புகள் தயாரிக்கப்படுகின்றன, ரூம் ஃப்ரெஷ்னர் போல பயன்படுத்தப்படுகிறது. இந்த மனம் நம் மன அழுத்தத்தை குறைத்து நம்மை அமைதியாக வைத்திருக்க உதவுகிறது. வெட்டிவேரில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் உலகின் விலை உயர்ந்த வாசனை திரவியங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பெர்ஃப்யூம்களின் அரசன் என்றும் இதை அழைப்பார்கள். வெட்டிவேர் கிருமி நாசினியாக செயல்பட்டு முகப்பரு, தழும்புகள் மற்றும் சரும அலர்ஜிகளை சரி செய்யும். சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தி துளைகளை சுருக்கி பொலிவை தரும். பூச்சி விரட்டி. இதன் நறுமணம் கொசுக்களை விரட்டக்கூடியது. துணிகள் மற்றும் வீடுகளில் பூச்சிகள் அண்டாமல் இருக்க வெட்டிவேர் பயன்படுகிறது. வெட்டிவேர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இன்னொரு வேலை செய்யும். இது மண்ணில் இருக்கும் மாசுகளை பிடித்து வைத்துக் கொள்ளும்.

0: நீரை சுத்தமாக்கும் தன்மை கொண்டது. அதனால் நிலத்தடி நீர் பாதுகாப்பாக இருக்கும். இதனால் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. வெட்டிவேரின் வேர்கள் 3 முதல் 4 மீட்டர் ஆழம் வரை செல்லும். இதனால் மண் அரிப்பை தடுத்து நிலத்தை பாதுகாக்கிறது. கடும் வெயிலும் அதிக மழையும் இருந்தாலும் வெட்டிவேர் எளிதில் அழிவதில்லை. மருத்துவ பயன்கள். ஆயுர்வேதத்தில் வெட்டிவேர் ஒரு முக்கிய இடம் பெற்றுள்ளது. உடல் சூட்டை குறைக்கும், தலைவலி குறைக்க உதவும், தூக்கமின்மை பிரச்சனையை தணிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். வெட்டிவேர் நீரில் குளித்தால் உடல் குளிர்ச்சி அடையும் என்பதும் பழைய நம்பிக்கை மட்டுமல்ல, அனுபவப்பட்ட உண்மை. இன்று கூட வெட்டிவேர் பல வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. வெட்டிவேர் பாய், வெட்டிவேர் தலையணை, வெட்டிவேர் வாசனை பைகள், பானை, குளிர்ச்சிக்காக வெட்டிவேர் சுற்றுவது போன்ற பல விஷயங்களில் இது பயன்படுகிறது. சிறிய விஷயம் போல் தோன்றினாலும் இது பெரிய வாழ்க்கை மாற்றத்தை தரும். இது ஒரு சுற்றுச்சூழல் நண்பன். இன்று உலகம் மாசுபாடு, வெப்பமயமாதல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழலில் வெட்டிவேர் மண் அரிப்பை தடுக்கிறது, நிலத்தை உறுதியாக வைத்திருக்கிறது, பசுமையை பாதுகாக்கிறது. இதனால் இது பசுமை பாதுகாப்பு தாவரம் என்றும் அழைக்கப்படுகிறது. வெட்டிவேர் என்பது வெறும் செடி இல்லை, அது நம் பாரம்பரியம், நம் அறிவு, நம் ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்த ஒரு இயற்கையின் பரிசு. இன்றைய நவீன உலகில் நாம் பல ரசாயன பொருட்களை தேடுகிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த எளிய இயற்கை தீர்வுகளை நாம் மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். வெட்டிவேர் மனம் தரும் அதிசய மூலிகை. தகவல்கள் வழங்கினார் எஸ். லதா அவர்கள்.

0: முதல் மரியாதை படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி. நேரம் 7:10.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: படுக்கையிலே புரண்டு படுத்து எழும்ப வேண்டும் எனும் மனதை தடுத்து இன்னும் கொஞ்சம் இளைப்பாறுவோம் என்பதில்தான் சோம்பல் தொடங்குகிறது. சோம்பல் நாளைய தோல்விகளுக்காக இன்று நாம் நடத்தும் ஒத்திகையே ஆகும். சோம்பல் நம் வெற்றியின் எதிரியாகும். சங்க இலக்கிய நூல்களான 8 தொகை 10 பாட்டு நூல்களில் பண்டை தமிழர்களின் வாழ்க்கை மிகவும் சுறுசுறுப்பு, உழைப்பு, வீரம் ஆகியவை நிறைந்ததாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இயற்கையோடு இயந்த வாழ்வு, காலை முதல் மாலை வரை ஓய்வற்ற பணிகளில் ஈடுபடுதல், போர் மற்றும் வணிகத்தில் வேகம் போன்ற காட்சிகள் சங்க பாடல்களில் பரவலாக காணப்படுகின்றன. சங்க இலக்கியத்தில் மோர் விற்கும் 1000 மகளிர் அதிகாலையிலேயே எழுந்து தயிர்கடைந்து நுரைபொங்கும் மோர்பானையை தலையில் சுமந்து கொண்டு சுறுசுறுப்புடன் விற்பனைக்கு செல்லும் காட்சி விவரிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் பனைத்தோல், குறுநரி கூந்தல் ஆகியவற்றுடன் கூடிய வேகமான நடையும் பேச்சும் அவர்களின் ஆளுமையை காட்டுகிறது. மருத நில மக்கள் விவசாய பணிகளில் மிகவும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு கழனிகளில் விளைந்த தீம்பழம் வாழை மீனை பிடிக்கும் அளவுக்கு வளம் மிக்கதாக தன் உழைப்பால் மாற்றியுள்ளனர். சங்ககால வீரர்கள் போர்க்களத்தில் வீரத்துடனும் சுறுசுறுப்புடனும் போரிட்டு தங்களின் வீரத்தை பறைசாற்றினர். போர்க்களத்தில் உயிர் நீத்த வீரர்களுக்கு நடுகள் நட்டு அதனை மக்கள் வணங்கும் வழக்கம் இருந்தது. 1000 மகளிர் மோர் விற்பது போன்ற பணிகள் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் தங்களை பாதுகாத்து கொள்ளும் வாய்ப்பேச்சு, வருவாயை பெருக்கும் வணிக அறிவு ஆகியவற்றும் கொண்டிருந்தனர். ஆழிக்கும் ஆசையோ, உலகையே ஆள கரையோரம் பாய்ந்து நாட்டுக்குள் வர கொஞ்சி விளையாடி அலைகளெல்லாம் மிஞ்சி விளையாடி இடித்து தள்ளினவே மொட்டோ பூவோ காயோ கனியோ மனித உடல்கள் மிதந்து உருண்டன. துயில் எழுந்தவை வீட்டோடு போயின, உறங்கி கிடந்தவை கட்டிலோடு போயின. தாயின் மடி கருவறை அல்ல அது, கல்லறை ஆனதே என்று, வயல்வெளியெல்லாம் நெற்கதிரல்ல அது, சுடுகாடு ஆனதே என்று சொல்லும் இலக்கிய வரிகள் சோம்பலின் எதிர்மறை விளைவுகளை நமக்கு நன்கு எடுத்துரைக்கின்றன. நம் ஒவ்வொருவரின் மனதிலும் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வின் முன்னேற்றத்தை வெகுவாக தடுக்கிறது. நாம் செய்ய நினைக்கும் ஒரு செயலை தாமதிக்காமல் தொடங்கி அதன் போக்கில் பயனுக்கு துவங்குவது மட்டுமே நமது சோம்பலை போக்க உதவும். நான் தோற்றுவிடுவேன், எனக்கு பயமாக இருக்கிறது, மற்றவர்களின் கண்களுக்கு நான் முட்டாளாக தெரிவேன் போன்ற நம் உள்மன உணர்வுகள் நம்மை சோம்பேறிகளாக்கின்றன. சோம்பி திரியேல் என்பது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பாடலில் வரும் ஒரு நீதி பழமொழி. இதன் பொருள், முயற்சியின்றி சோம்பேறியாக தெரியாதே, உழைப்பின்றி வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருக்காது என்பதாகும். திருவள்ளுவரும் தம் திருக்குறளில் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழையும் என்று தாழாது உயற்றுபவர், சோர்வு இல்லாமல் இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் விதியையும் தோல்வியடைய செய்வார்கள் என்று வள்ளுவம் போதிக்கின்றது. முயற்சியை தடுக்கக்கூடிய ஒருவனே அவனேதான் சோம்பல். வெற்றியாளர்களின் வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் அவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து தங்கள் லட்சியத்தை நோக்கி உற்சாக நடை போட்டவர்களாகவே இருப்பார்கள். அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றியின் சிம்மாசனங்களில் இருக்கிறது. நாமும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பல் என்பது வேறு, ஓய்வு என்பது வேறு. உடலுக்கு தேவையான தூக்கத்தை இரவில் கொடுக்க வேண்டியது கட்டாயம். அது சோம்பல் அல்ல. அந்த நேரத்தை டிஜிட்டல் கருவிகளில் தொலைத்துவிடக்கூடாது. அவை நமது வாழ்க்கையை நோயின் வாசலுக்கு துரத்திவிடும். நாள்தோறும் உடற்பயிற்சி தியானம் செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். எனவே சோம்பலை துரப்ப

0: வாழ்வோம், நல்வாழ்வு வாழ்வோம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் பசுமை பேசும் மாடித்தோட்டம் மாடித்தோட்ட அமைப்பாளர் சரண்யா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, பூக்கள் பூத்து குலுங்கும் பாலைவனம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். உங்களுக்காக இந்திய வடிவக்கலை ஓவியங்கள் தஞ்சாவூர் வடிவக்கலை குறித்து தகவல்கள் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுநர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள். இவையாவும் இன்றைய பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்டத்திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனையும் 10 ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5,110 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹனாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கிப் படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார், 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ள நீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 500,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபருடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாஹூ தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீ ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள்

0: தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் பற்களை சுத்தமாக பராமரிப்பது குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: ஓரல் ஹெல்த் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வாயை கொப்பளிக்கணும், காத்தால நைட்டு பல் தேய்க்கணும். இது வந்து ரொம்ப வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது, ஆனா நம்ம ஊர்ல யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம், ஓகேவா? அண்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து அது என்ன தொண்டு தொட்டு வரல அந்த பழக்கம், இப்போதான் அவேர்னஸ் வருது. என் பொண்ணுலாம் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். ஸோ அது வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. இட்ஸ் அ குட் திங். அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா ஸ்கூல்லையும் நல்லா சொல்லித்தராங்க, எல்லா ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க ஓரல் ஹைஜீன். நானே 2-3 அட்டன் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு லெக்சர் மாதிரி கொடுத்துருக்கேன், போயிட்டு எப்படிலாம் பண்ணணுன்னு. அந்த ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக பசங்க கேட்பாங்க, அழகாக பண்ணுவாங்க. 6 ஒரு வாட்டி ரெகுலராக டென்டல் விசிட் வந்து மஸ்ட்டு மேடம். ஆக்சுவலாக அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம், அது ரொம்ப மஸ்ட்டு. 6 ஒரு வாட்டி ஒரு கிளீனிங், ஓகேவா? டென்டிஸ்ட் கிட்ட உங்களுக்கு சொத்த பல்லுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நிறைய வழி இருக்குது. உங்களுக்கு வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சரி, உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், பல்லில் 3 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனாமல், அப்புறம் டென்டின், அப்புறம் பல்ப். இதுதான் 3 லேயர். இந்த எனாமல்னு ஒரு திக் கவரிங்கு, டென்டின்றது ஒரு சாஃப்ட் கவரிங், பல்ப்ன்றது வந்து உங்களோட லிவிங் ஏரியா ஆஃப் தி டூத். அது உள்ள உங்களோட நரம்பு, ரத்த குழாய் எல்லாமே இருக்கும். ஒரு சொத்தை வருதுன்னா அது என்ன, அந்த பாக்டீரியாஸ் போய் பல்ல சாப்பிடுது. ஃபர்ஸ்ட் லேயரை சாப்பிடும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வெறும் கருப்பாக இருக்கும். அந்த செகண்ட் லேயரை போய் சாப்பிடும், பல்லு கூச ஆரம்பிக்கும். அந்த செகண்ட் லேயரை டென்டினை சாப்பிடும்போது தான் உங்களுக்கு பல்லு கூசும். அந்த டென்டின்லையும் ஓட்டை போட்டு உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நரம்பை போய் தொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் பல்லு வலி வரும் பல்ப். இதுதான் 3 சினாரியோஸ். ஸோ அது எனாமல்ல இருக்கும்போது நீங்கள் வந்து பல்லை வந்து அடைச்சி விட்டுறலாம், வெறும்னா அந்த சொத்தையை மட்டும் எடுத்துட்டு அழகாக 5 டாக்டர் அடைச்சிடுவார். டென்டினுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பல்லு கூசும், அதுக்கு வந்து ஒரு சின்ன லைனிங் மாதிரி கொடுத்துட்டு பல்லை அடைச்சிடலாம். 3 லேயர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பல்புக்கு, உங்களால் பல்லை அடைக்க முடியாது. அப்பதான் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ன்றது இப்ப 10 முடிச்சிடுறாங்க. அந்த இடத்த போய் ஃபுல்லா கிளீன் பண்ணி அது கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான்.
4: அது பெயின்லாம் இருக்குமா டாக்டர்?
3: ஒண்ணுமே இருக்காது, ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று. மற்ற ரெண்டுத்துக்கு இன்ஜெக்ஷனே தேவையில்லை, இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு லோக்கல் அனஸ்தீசியா, ஓகே? அந்த இது மறுத்து போயிடும் அந்த இடம், 10 டாக்டர் முடிச்சிருவாரு, க்ளோஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கேப்னு ஒன்று போடணும், ஓகே? அந்த ரூட் கெனால் பண்ண பல்லு மேலே கேப் போடணும், இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த ரூட் கெனால் பல்லு உடச்சிக்கும் சாப்பிடும்போது. அந்த கேப் போட்டிங்கன்னா அது மாட்டுக்கு ஸ்டேபிளாக நல்லாயிருக்கும், நம்ம மாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், ஓகே? இப்போ பிளாக் ஃபங்கஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இப்போ கிரியேட் பண்ணணும். என்னென்னா அட்லீஸ்ட் தமிழ்நாடு வரைக்கும் எல்லா கிராமத்துலேயும் நிறையா பேர் இந்த பிளாக் ஃபங்கஸ்னால அஃபெக்ட் பண்ணி போனை லூஸ் பண்ணி, மெயினாக விவசாயிங்க நிறைய பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து ஒன்றும் எக்ஸ்போஸ்டாக இருந்தாங்க. நான் பார்த்த பேஷண்ட்ஸ் நிறைய பேர் விவசாயம் பண்ணுறவங்க தான். நேத்தி கூட பார்த்துட்டு வந்தேன் செங்கல்பட்டில் 5. இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியணும். அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், இல்லாட்டி ஒரு பல் ஆஸ்பத்திரி, காலேஜஸ் இருக்குது, டென்டல் காலேஜஸ் இப்போ எல்லா நிறைய இடத்துல இருக்குது, அந்த டென்டல் காலேஜில் போயிட்டு, இல்லாட்டி அவங்களுக்கு யார் கட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டேயே போயிட்டு எனக்கு இதை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க வந்து இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும்ன்ற கவலைப்பட வேண்டாம், அவங்களுக்கு செலவே ஆகாமல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சில பேப்பர்ஸ்லாம் கேட்போம், அவங்க எலிஜிபிளாக இல்லையான்ட்டு. சில பேர் ரொம்ப நல்லா இருக்கிறவங்களும் இதில் வந்து

0: பண்ணிக்கக்கூடாதுன்றதுனால எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க அங்கே, அதை பார்த்துட்டு வி வில் டூ. ஸோ யாருமே இது போனால் ரொம்ப செலவாக போகிறதுன்ற பயத்தில் வீட்டில் உட்கார வேண்டாம். தாராளமாக அவங்க ஆஸ்பத்திரி போகலாம், அந்த டாக்டரை பார்க்கலாம், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதையும் கேட்கலாம். அவங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. இம்மிடியட்டாக அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பியும் அவங்கள திருப்பி நார்மல் லைஃப்க்கு எடுத்துகிட்டு வரலாம்.
1: இதுவரை பற்களை சுத்தமாக பராமரிப்பது குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.

0: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு சிகை அலங்கார கூடம், ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லோரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேர், எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர், அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்கே வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லோரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார், ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கே இருந்து மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம், நாம் எல்லோரும் சமங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களில் ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடை வாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் க்யூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏற்கனவே நின்றுட்டுருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அதான் அவர் காதில் வாங்கலை, முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்ருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, அதை பாருப்பா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னாராம் அவர்.
0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். மக்களை தன் சொல்லாலும் செயலாலும் நல்வழிப்படுத்துவதே ஒரு சிறந்த தலைவனின் அடையாளம்.

0: டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் தெய்வத்தாய்.
1: நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
2: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே.
1: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
3: பில் போடுறாங்க.
2: சரி, உன் கார்டை கொடு.
1: பின் என்ன?
4: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
6: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
5: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
6: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
5: வீதி நாடகம்,
6: நாட்டிய நாடகம்,
5: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
6: மாயாஜாலம்,
5: புராண கதைகள்,
6: பொம்மலாட்டம்,
5: தோல்பாவை கூத்து
6: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
5: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
6: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
5: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
6: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
5: தொடர்புக்கு
6: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
5: தொலைபேசி எண் 0442951514449.
6: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
5: 30ஆம் தேதி,
6: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
5: 5ஆம் தேதி.
0: புத்தம்புது காலையில் இனி
7: உங்கள் கவனத்திற்கு

0: JRD டாடா அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம். உழைப்பு, நேர்மை, தொலைநோக்கு பார்வை, இந்த மூன்றையும் தன் வாழ்வின் அடித்தளமாக கொண்டு இந்திய தொழில்துறையை உலக அரங்கில் உயர்த்திய மா மனிதர் JRD டாடா அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒரு நிறுவனத்தின் வெற்றி அதன் லாபத்தில் மட்டுமல்ல, அது சமூகத்திற்கு செய்யும் சேவையிலும் உள்ளது என்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்ந்த அவரின் வாழ்க்கை பயணத்தை இன்று சிறப்பாக நினைவு கூர்வோம். இவர் 1904 ஜூலை மாதம் 29 பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் பிறந்தவர். இந்திய தொழில்துறை வளர்ச்சியில் அழியாத தடம் பதித்த தொழிலதிபர், விமான போக்குவரத்தின் முன்னோடி மற்றும் மனிதநேய சிந்தனையாளர் என்ற பெருமையை பெற்றவர். 1925 டாடா குழுமத்தில் தனது பணியை தொடங்கிய இவர் 1938 34 டாடா குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். அவரது தலைமையில் டாடா குழுமம் பல புதிய துறைகளில் விரிவடைந்து உலக அளவில் மதிப்புமிக்க நிறுவனமாக உயர்ந்தது. இந்தியாவின் முதல் வணிக விமான சேவையான டாடா ஏர்லைன்ஸை 1932 தொடங்கியது இவர்தான். பின்னர் அது ஏர் இந்தியாவாக வளர்ந்தது. இந்தியாவின் முதல் உரிமம் பெற்ற விமானியாகவும் JRD டாடா அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்தார். தொழில் வளர்ச்சியுடன் மனிதவள வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளித்தவர். ஊழியர்களுக்கான நலத்திட்டங்கள், மருத்துவ வசதிகள், பாதுகாப்பு பணியாளர் நலன் போன்ற பல முன்னோடியான திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இவரது சிறந்த சேவையை பாராட்டி இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது 1992 வழங்கப்பட்டது. 1993 நவம்பர் 29 அவர் மறைந்தாலும் அவரது சிந்தனைகள், சேவைகள் மற்றும் நேர்மையான தலைமைத்துவம் இன்றும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்து வருகிறது. JRD டாடா அவர்கள் கூறிய ஒரு சிறந்த வாசகம், நீங்கள் சிறப்பாக செய்ய தகுந்த ஒன்றை செய்கிறீர்கள் என்றால் அதை மிக சிறப்பாக செய்யுங்கள் என்பதுதான். உழைப்பும் ஒழுக்கமும் மனித நேயமும் ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை தனது வாழ்க்கையால் உலகிற்கு உணர்த்திய JRD டாடா அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு நமது மரியாதையையும் நன்றியையும் செலுத்துவோம். இதுவரை JRD டாடா அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
1: உழைப்பு, தன்னம்பிக்கை, மனிதநேயம் இவை யாவும் வெற்றியின் படிக்கட்டுகள்.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்ச

0: சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் அது, எதிர்நீச்சல் படத்திற்காக. நேரம் 7:45.
1: நகர்வலம். குழந்தைகளுக்கும் விவசாயம் கற்பிப்போம்.
2: நமது நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்று கருதப்பட்டது. நாம் எவ்வளவுதான் பல துறைகளிலும் முன்னேறியிருந்தாலும் வயிற்றில் பசி வந்தால் ஒரு பிடி சோறுதான் நமது பசியை போக்கும். இந்த உணவு எப்படி வருகிறது என்பது இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு, அதுவும் நகரத்தில் பிறந்து வளரும் குழந்தைகளுக்கு எந்த அளவு தெரியும் என்பது ஒரு கேள்விக்குறிதான். அரிசி எப்படி வருகிறது? பயிர்கள் எப்படி வருகின்றன? விவசாயி என்பவர் யார்? அந்த விவசாயி எப்படிப்பட்ட இடையூறுகளை சந்தித்து நமக்கு உணவு அளிக்கிறார் என்பதெல்லாம் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவது பெற்றோர், ஆசிரிய பெருமக்கள், மீடியாக்கள் என்று அனைவரின் கடமையாகும். வாட்ஸ்அப் ரீல்ஸில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் ஒருவர் கல்லூரி மாணவிகளிடம் பச்சரிசி புழுங்கல் அரிசி எப்படி வருகிறது என்று கேட்கிறார். அதற்கு ஒரு மாணவி, பச்சரிசியை போட்டால் பச்சரிசி செடி வரும், புழுங்கல் அரிசியை போட்டால் புழுங்கல் அரிசி செடி வரும் என்று பதில் கூறினார். அதை கேட்டு அதிர்ந்து போனேன் நான். இந்த பிள்ளைகளுக்கு நெல், நாற்று, கழனி, புழுதி ஓட்டுதல், ஏர் உழுதல் என்ற எதுவுமே தெரியாது. தட்டில் சூடாக வந்துவிடும் சாதத்தின் வரலாறு எப்படிப்பட்டது? இந்த வரலாற்றை எழுதும் ஏழை விவசாயி யார் என்பதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். கிராமங்களுக்கு அருகில் இருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உயர்நிலை வகுப்புகளில் விவசாயம் ஒரு பாடமாக இருக்கிறது. இதை மாணவர்கள் விருப்ப பாடமாக எடுத்து படிக்கலாம். ஆனால் நகரங்களில் உள்ள பள்ளிகளில் விவசாயம் பற்றிய பாடங்களே குறைவு. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதனால் பிள்ளைகள் விவசாயம் பற்றிய புரிதலே இல்லாமல் இருந்து வருகிறார்கள். ஆனால் உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் விவசாயம் பற்றிய அடிப்படை அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம்? பெற்றவர்கள் பிள்ளைகளை உல்லாச பயணம் என்று பல இடங்களுக்கு அழைத்து செல்லுகிறார்கள் அல்லவா? அப்படி செல்லும் போது வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறையாவது கிராமங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். சென்னைக்கு அருகில் 60 முதல் 90 கிலோமீட்டர் தொலைவிலேயே பல கிராமங்கள் இருக்கின்றன. அங்கு இப்பொழுதும் விவசாயம் நடக்கின்றது. காலையில் கடையில் அரிசியாகவும் உடைந்த பருப்பாகவும் காய்ந்த நிலையில் மற்றும் குளிர்சாதனங்களில் முடங்கிய நிலையில் உள்ள காய்கறிகளையே பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வயலில் ஆனந்தமாக கூத்தாடி கொண்டிருக்கும் நெற்கதிர்களை காட்ட வேண்டும். உளுந்தும் துவரையும் எப்படி கொத்தாக இருக்கின்றன, அவற்றை எப்படி உரித்து உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்து காய வைத்து பாடம் செய்து புடைத்து திருத்தி பக்குவப்படுத்தி கொடுக்கிறார்கள் என்பதை பிள்ளைகள் நேரடியாக பார்க்க வேண்டும். மாடு கட்டி ஏர்வுழும் காட்சிகளை காட்ட வேண்டும். மாடுகளுடன் விவசாயியம் முட்டிவரை சேற்றில் புதைந்திருக்க ஏர்வுழும் காட்சியை பிள்ளைகள் ஆர்வமுடன் காண்பார்கள். அப்போது தானும் அப்படி செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். செடிகளில் தொங்கிக் கொண்டிருக்கும் காய்களை பறிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் அடையும் சந்தோஷத்திற்கு ஈடு இணையே இருக்காது. இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது தான் அறியாமலேயே சுத்தமான காற்றை அனுபவிக்கும் ஆனந்தத்தையும் அவர்கள் உணர்வார்கள். இவற்றைத் தவிர ஒரு படி நெல்லை விளைத்து கொண்டு வர விவசாயிகள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு அங்குள்ள விவசாயிகள் விளக்க வேண்டும். அதிக மழை வந்தாலோ மழை பொய்த்து போனாலோ என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்? களையெடுப்பது, நாத்து நடுவது, கதிர்கள் வந்த பிறகு அவற்றை பறவைகளிடமிருந்து பாதுகாப்பது, எலிகள், காட்டுப்பன்றிகள் ஆகியவற்றால் என்னென்ன சிரமங்கள் ஏற்படுகின்றன என்பதை எடுத்து கூற வேண்டும். அறுவடை செய்த நெல்லை காய வைக்க வேண்டும், காற்றில் தூற்ற வேண்டும், அதை எடுத்து கொண்டு போய் குத்தி வர வேண்டும். மெஷினில் போடும் நெல் ஒரு பக்கம் அரிசியாகவும் ஒரு பக்கம் நொய்யாகவும் ஒரு இடத்தில் தவிடாகவும் பிரிக்கப்பட்டு வருகிறது. இவற்றை செம்மைப்படுத்தி அரிசியை மூட்டைகளில் கட்டி நமக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். இவை அனைத்தையும் நமது இளைய சமுதாயம் பிள்ளைகள் அறிய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தான் உண்மை

0: ஒவ்வொரு பருக்கையின் அருமையை உணர்வார்கள். மேலை நாடுகளில் விவசாயம் என்பது லாபகரமான தொழிலாகும். அதே போல இந்தியாவிலும் விவசாயம் லாபகரமானதாக மாற வேண்டும். விவசாயிகள் செழிப்பாக வாழ வேண்டும். அதற்கு ஒரே வழி பிள்ளைகள் மனதில் விவசாய சிந்தனையை உருவாக்குவது ஒன்றே ஆகும்.
1: குழந்தைகளுக்கும் விவசாயம் கற்பிப்போம். எழுதியவர் எஸ் விஜயா, வாசித்தவர் விஜய்.
2: உலா வந்தது நகர்வலம்.

0: டி எம் சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டீர்கள். எங்க வீட்டு மகாலட்சுமி படத்திற்காக.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: மிளகாயில் பார்த்தீங்கன்னா 60 நாள்ல இருந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு வாரத்துக்கு இடைவெளியில் அறுவடை பண்ணணும். அதாவது பச்சை மிளகாய் என்றால் 6-7 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும். இதே காய்ந்த மிளகாய் என்றால் செடியிலேயே பழுத்த பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். இதன் மகசூலானது ரகத்திற்கு காய்ந்த மிளகாய் என்றால் 2-3 டன் ஒரு ஹெக்டேருக்கு நீங்கள் மகசூலாக எடுக்கலாம். இதே பச்சை மிளகாய் என்றால் 10-15 டன் ஒரு ஹெக்டேருக்கு ரகத்திலிருந்து நீங்கள் மகசூல் பெறலாம். இதே ஹைப்ரிட் என்றால் பச்சை மிளகாய் வந்து 25 டன் வரை நீங்கள் அதிக மகசூலை பெறலாம்.
1: காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.
3: வானொலி நாடக விழா 2026.
4: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் July 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம்.

0: நாடகம்.
1: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
0: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை
0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: நேரம் 7:55. புத்தம் புது காலையில் இனி
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: அன்புள்ள சுகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கோயில் குளம்லாம் ஓர் ஊரில் கண்டிப்பாக இருக்கும், இருக்கணும். கோயில் இருக்கும் ஊரில் இழுப்ப மரம் இருக்கும் அல்லது இழுப்ப தோப்பு இருக்கும். காரணம், இந்த மரத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய். கோயில்களில் விளக்கேற்ற பயன்படுத்துவாங்க இழுப்ப எண்ணெயை. இன்னைக்கு விளக்கேற்றுறதுக்குன்னே கொஞ்சம் விலை மலிவான எண்ணெய் கடைகளில் விற்பனை ஆகுது. இழுப்ப மரம் அது தரும் எண்ணெய் மகத்தானது, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உலகில் நம் இருப்பை நிலை பெறச் செய்வதற்குத்தான் இருப்பை மரம். பின் இந்த பேரு இழுப்பைன்னு மருவி இருக்கு. இழுப்ப மரத்தில் தான் மரப்பாச்சி பொம்மைகளை செய்வாங்க. இப்போ குழந்தைகள்கிட்ட, ஏன் இளவட்டங்கள்கிட்ட போய் மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுங்க அப்படின்னா என்னம்பாங்க. இழுப்ப மரத்தில் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகளை சின்ன குழந்தைகள் கையில் கொடுப்பாங்க. அதை குழந்தைகள் வாயில் வைத்து சுவைத்தபடி விளையாடுவார்கள். சுகுமார் சார், இழுப்ப மர மருந்து குழந்தைகளின் உடம்புக்குள்ளே விளையாட்டாக ஊடுருவி போய் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு. அதே போல் இழுப்ப எண்ணெயை கோயில்களில் விளக்கேற்ற உபயோகிப்போம். தலைமுடிக்கும் தடவலாம், பலகாரம் செய்யவும் உபயோகிக்கலாம். ஐந்தெண்ணெய் மருந்து தயாரிப்புக்கும் இதே இழுப்ப எண்ணெய் பயன்படுத்தப்படுது. இழுப்ப தோப்பு இருக்கும் பகுதிகளுக்கு போனாலே அருமையான வாசனை வரும். இழுப்ப மரங்களில் வாழும் பறவைகளுக்கு எந்த நோய் நொடியும் வராதான். இழுப்பை மரங்கள் இருக்கும் கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரத்திலேயே இருக்கும். மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது. இழுப்ப தோப்பு இருக்கும் பகுதி எப்பவும் பசுமையாகவே இருக்கும். அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது இழுப்ப மரம். இந்திய நாட்டை தாயகமாக கொண்டது. சுமார் 18-25 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் உயரம் வரையுள்ள இடங்களில் இந்த இழுப்ப மரம் நல்லா வளரும். இந்த மரத்தின் பூக்கும் காலம் பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை. ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரை காய்கள் பிடிக்கும். 10 வருடமான மரங்களே நல்ல முதிர்ந்த காய்களை தரும். 1 கிலோ விதையில் 450-500 விதைகள் இருக்கும். இந்த மரத்தின் பூவிதழ்கள் உணவாக உண்ணப்படுது. இழுப்ப மரத்தின் இலைகள் ஆடு மாடுகளுக்கு அருமையான தீவனம், சத்துமிக்கது. வைரம் பாய்ந்த இழுப்ப மரத்தின் மதிப்பு அதிகம். மர வேலைகள் செய்ய பயன்படும். சுகுமார் சார், மிகவும் அடர்த்தியான உறுதியான கட்டையை உடைய இந்த இழுப்ப மரம் மரச்சாமான்கள் தளவாடங்கள் செய்ய பயன்படுத்தப்படுது. அதோட கோயில்களில் தேர்கள் ரதங்கள் செய்யவும் இழுப்ப மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இழுப்பை மரத்துக்கு மட்டுமல்ல அதன் விதைகளுக்கும் நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் தோப்பாக வளர்க்கலைன்னாலும் 1-2 இழுப்ப மரம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கும் இடங்கள்லையோ அல்லது நம்ம தோப்பு தொரவுலையோ இருக்கணும், வச்சு வளர்க்கணும். வனங்கள்ங்கிறது மரங்கள். வீட்டை சுற்றி 4-5 மரங்கள் இருக்கணும். இந்த மரங்கள் நமது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பிற்கும் பெரிதும் உதவுகின்றன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நமது நாட்டில் இருந்த மரங்கள் மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்காக அதிகம் அழிக்கப்பட்டன. 1952 வன கொள்கை உருவாக்கப்பட்டு இருக்கும் மரங்களை பாதுகாக்க வேண்டும்னு வலியுறுத்தப்பட்டது. அதை இன்னும் வலிமையாக கடுமையாக நாம் எல்லாரும் கடைபிடிக்கணும். நமக்காக, நமது நாட்டிற்காக, நமது சந்ததியினருக்காக. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
5: வழங்கியவர்

0: பி சரவணன் அவர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
0: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். முதல் பாடல் ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியது விண்ணை தாண்டி வருவாயா, இந்த படத்திலிருந்து.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: திரைகானத்தின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. கோ திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், ஸ்வேதா மோகன், சின்மையை பாடியது.

0: ഒത്തിരി ഗാനം കേട്ടു.
1: കുപ്പകളെ അകറ്റും പോതും தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம்.

0: திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பாபு சிதம்பரனார் கலைரங்கத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்தோரை வரவேற்று பேசிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ந. சந்திரசேகர் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்கள் குறித்தும் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். அவர் உரையாற்றுகையில்,
1: As our graduates step into a new chapter of their lives, it is a both fitting and inspiring to reflect on the achievements they have earned, the challenge they have overcome and the opportunities that await them. This year, the university is conferring degrees upon 37,877 graduates across bachelor's, master's, MPhil and PhD program. Of these, 871 graduates will receive their degree in person. We are proud to honor 113 outstanding students with gold medals in recognizing of their exceptional academic achievements. It is particularly gathering to note that women graduates have secured the highest number of gold medals and endowment medals, exemplifying the excellent leadership and empowerment of women. Furthermore, 758 scholars will be awarded PhD degree, reaffirming our commitment to advancing research. Over the past 3 decades, the university has emerged as a leading institution in southern Tamil Nadu, serving the districts of Tirunelveli, Thoothukudi, Tenkasi and Kanyakumari.
0: இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட கொச்சியில் அமைந்துள்ள கேரள மீன்வளம் மற்றும் கடல் ஆய்வு பல்கலைக்கழகத்தின் நிறுவன துணைவேந்தர் பேராசிரியர் பி. மதுசூதன குரூப் அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் பேருரையாற்றி சிறப்பித்தார். கல்வியையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி மாறிவரும் உலகத்திற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அவர் தமது உரையில்,
2: You receive not merely a degree today, but a mandate to think deeply, to act responsibly, and lead courageously in a rapidly changing world. Science is not merely a body of knowledge. It is a way of thinking, one that the world needs now more urgently than ever before. Your graduate today is not just a scientist or a technocrat, but a custodian of truth, interpreter of nature and architects of the future. We gather at a time when science is defining force shaping destiny of humanity, from the depth of ocean to the frontiers of artificial intelligence, from climate system to molecular biology. Yet the real question before you, what science can do, but what science must do for humanity, for nature and for the future. Think of Tamrapani River. It flows steadily, navigating rocks, bends and obstacles, yet never losing sight of its destination. Failure is not the opposite of success. It is part of it.

0: அருள்மிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:40. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் பொது காலையில் இனி திரைகானம்.

0: பியு சின்னப்பா பாடிய பாடலை கேட்டீர்கள். வனசுந்தரி படத்திற்காக.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று

0: அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேரம் 8:45. இனி கேட்கலாம் மாஸ்டர் படத்திற்காக விஜய் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடலை.

0: just awesome. No tension, babe.
1: யாழினி ஏஎல் ஸ்ரீகாந்த் பாடிய பாடல் கேட்கலாம் பசங்க 2 படத்திற்காக.
2: மணி மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டா.

கேட்டு ரசித்தோம் திரைகானம். இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வி. பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பாதமே துணை பரமசிவா ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

பாதமே துணை ஐயனே ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் கேட்டீர்கள். இனி அபராதமுலனோர்வ தியாகராஜர் கீர்த்தனை ரசாளி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:33 15 ஆகாஷ் வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமிக்கு சரி எவரே கேதாரகவுளை ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. முத்துச்சிதறல் கேட்கலாம் 11 மணி வரை. முதலில்

சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மகுடி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர் இளையராஜா.

தொடர்ந்து வந்த இரு பாடல்களும் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியவை. அடுத்த ஆல்பர்ட் திரைப்பட பாடலை தொடர்ந்து முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 10:36:30. முத்துச்சிதறலில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் இப்போது.

10:42 பத்து நொடி திரைப்பட பாடல்களை வழங்கி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் மஞ்சுளா பாடியோட பாடலை இப்போது கேட்க உள்ளோம்.

0: சுகமானது. பாரம் ஏறும் போது நெஞ்சம் நேரம் பார்க்குமா?
1: நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் சென் சுரேந்தர் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் துவக்க பாடலாக ஒலிக்கிறது பாட்டுவாதியார் திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: கேட்கலாம் ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியுள்ள பாடல்.

ஒலிக்க விற்கும் பாடலை பாடியவர்கள் ராஜகோபால், சுஜாதா மோகன், பி ஜி ஸ்ரீகாந்த், நெப்போலியன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சீவலப்பிரிய பாண்டி.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணா சந்தர் ஸ்வரலதா பாடியுள்ள பாடல்.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டு

0: திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகளில் ஒன்றுதான்.
1: கேட்கலாம் பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது டூயட் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பன்னிரண்டு 10 சங்கீத சாரல் மதுமிதா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் உள்ள உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான குடியிருப்பு கல்வி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பசுமை பேசும் மாடித்தோட்டம். மாடித்தோட்ட அமைப்பாளர் சரண்யா அவர்களுடன் நேர்முகம். இந்த நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பூக்கள் பூத்து குலுங்கும் பாலைவனம் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. இந்திய வடிவக்கலை ஓவியங்கள், தஞ்சாவூர் வடிவக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுநர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள்.

0: 2:15 மாலை 5:30 திரைகாணம் கேட்கலாம். 2:40 விளையாட்டரங்கம். வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி பிரவீன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து உழவர் உலகம்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: மிளகாயில் பார்த்தீங்கன்னா 60 நாள்லேருந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு வாரத்துக்கு இடைவெளியில் அறுவடை பண்ணணும். அதாவது பச்சை மிளகாய் என்றால் 6-7 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும். இதே காய்ந்த மிளகாய் என்றால் செடியிலேயே பழுத்த பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். இதன் மகசூலானது ரகத்திற்கு காய்ந்த மிளகாய் என்றால் 2-3 டன் ஒரு ஹெக்டேருக்கு நீங்கள் மகசூலாக எடுக்கலாம். இதே பச்சை மிளகாய் என்றால் 10-15 டன் ஒரு ஹெக்டேருக்கு ரகத்திலிருந்து நீங்கள் மகசூல் பெறலாம்.
0: திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். முன்னதாக ஹிந்தியில் இந்நிகழ்ச்சி 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் ஒலிபரப்பாகும். 8:30
2: வானொலி நாடக விழா 2026 இன்று இடம்பெறுவது. கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
0: 8:30 வானொலி நாடக விழா 2026 மௌன விரதம் நாடகம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சிகள். திருவாரூரே சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 9:30 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். Both the Houses of Parliament have been adjourned till 12 noon following opposition uproar over alleged police action during students' protest over NEET issue. Lok Sabha Speaker Om Birla alleged that some opposition members are deliberately disrupting the question hour, which is not appropriate. He added that obstructing the proceedings of the House in a planned manner is not in accordance with parliamentary traditions. The Rajya Sabha was also adjourned till 12 noon over the same issue. When the House assembled at 11 a.m., several union ministers laid the paper on the table of the House. Meanwhile, Parliamentary Affairs Minister Kiran Rijiju today alleged that Congress members did not speak on the provisions of the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 during the debate and raised unrelated political issues.
5: Rahul Gandhi is using all kind of undemocratic languages which is not in the setting for correct discourse in parliamentary democracy. One must use civilized and soft language. We may differ with each other, but the way Rahul ji is using this demeaning kind of languages which is not good for democracy, which is not good for our country.
4: The proceedings of the Lok Sabha has resumed now.

விகடராக மிஸ்ர தாளத்தில் அமைந்த ராமசாமி சிவன் கீர்த்தனையை கேட்டோம். அடுத்து பகைவனுக்கு அருள்வாய், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகமாலிகை, ஆதிதாளம், திஸ்ர நடை.

0: நிறைவாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் இடம்பெற்றது. இதுவரை சங்கீத சாரலில் மதுமிதா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஆதித்யா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் அக்ஷய் ராம் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசை மலரில் சென்னை 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ஆதித்யா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜீந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளில்

0: இதனையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின்போது ஆண்டுதோறும் ஜூலை 29 புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711 அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: புலிகள்ங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்ல போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ் இருக்கு. 58 டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன்றா தான் ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்கே ஒரு 3 ஸ்டேட் வந்து கனெக்டடாக இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாங்கள் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் கேமரா ட்ராப் மாடலில் பண்ணுறோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
0: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம் நேர்மை மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாகே கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாகேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி 2 வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாஹே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஹூப்ளியிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு

0: ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் 8:00 ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50 புறப்படும் இந்த ரயில் ஹோசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20 ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை 8:00 புறப்படும் ரயில் மறுநாள் 7:40 ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளின் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்ப், யுன்னட்டி ஹூடா, தன்வி சர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. 25 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. இன்று ஏதுமில்லை. நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். வரும் முதல் தேதி என்றும் 2ஆம் தேதி என்றும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும். மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும். வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை முதல் வரும் 2ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும். கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும். நாளை தொடங்கி வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில்

லக்ஷ்மிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். கடலூர் பகுதிகளில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும் வாய்ப்புண்டு. விழுப்புரம் பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி பகுதிகளில் நாளை இரவு 11:30 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு நாளை இரவு 11:30 வரை. புதுச்சேரி பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை பகல் 1 மணி வரை வினாடிக்கு 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல், இயற்றியவர் பெரியசாமி தூரன், இசை எல் கிருஷ்ணன்.

0: கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஆதி திராவிட மாணவர்களுக்கு உயர்தர கல்வி வழங்கும் திட்டமான ஸ்ரேஷ்டா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: பிரதம மந்திரியின் ஸ்ரேஷ்டா திட்டம். சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பட்டியல் பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தரமான கல்வி வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சிறந்த தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளுக்கு உயர்தர கல்வியை வழங்குவதன் மூலம் பட்டியல் சாதி மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதே ஸ்ரேஷ்டா திட்டத்தின் நோக்கமாகும். CBSE இணைக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளில் மாணவர்கள் சேர்க்கையும் நடைபெறுகிறது. பட்டியலிடப்பட்ட சாதியினர் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உகந்த சூழ்நிலையை உருவாக்குதல். கல்வித்துறையில் ஆதிக்கம் செலுத்தும் பிராந்தியங்களில் சேவையில் பின்தங்கிய பட்டியல் சாதியினர் இடைவெளியை குறைக்க தன்னார்வ குழுக்களுடன் ஒத்துழைத்தல். பட்டியல் வகுப்பைச் சார்ந்த மாணவர்களுக்கு உயர்தர கல்வியை வழங்குவதன் மூலம் அவர்கள் எதிர்கால வாய்ப்புகளை பெற முடியும். அவர்கள் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கும் வரை அவர்களது கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணங்களின் முழு செலவையும் அரசே ஏற்கும். இந்த திட்டம் 2 முறைகளில் செயல்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தேர்வு முகமை நடத்தும் ஸ்ரேஷ்டாக்கான தேசிய நுழைவுத் தேர்வின் மூலம் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடன் இணைந்த தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படுகிறார்கள். 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். அவர்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை கல்வியை முடிக்கும் வரை அவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு மாணவர்கள் தங்களின் எதிர்கால வாய்ப்புகளை பெறுவதற்காக தங்களின் மேல் படிப்பை தொடர போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை அல்லது உயர்தர கல்வி திட்டத்தின் கீழ் பயனை பெறலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஆதி திராவிட மாணவர்களுக்கு உயர்தர கல்வி வழங்கும் திட்டமான ஸ்ரேஷ்டா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
4: This is Akashvani, the news read by Anuja Kumar. The Lok Sabha has resumed discussion on the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 for consideration and passing. Minister of State for Personnel, Public Grievances and Pensions Dr. Jitendra Singh had moved the bill in the House yesterday. Participating in the discussion, JDU MP Dileshwar Kamath expressed gratitude to Prime Minister Narendra Modi for bringing the bill in the Parliament, stating that it will ensure a brighter future for students while enhancing transparency in the education system. Opposing the bill, N.K. Premachandran of RSP said that the bill is inadequate to achieve the purpose stated in the bill. He alleged that the changes brought in the proposed bill are merely cosmetic. The Rajya Sabha has been adjourned till 2 p.m. following opposition uproar over alleged police action during students' protest over NEET issue. When the House reassembled at 12 noon after the first adjournment, Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan tried to take up the question hour, but opposition members started sloganeering, pressing their demands. The Lok Sabha has extended the tenure of the Joint Parliamentary Committee examining the legislation related to One Nation, One Election up to the first day of the last week of the winter session 2026 of Parliament. The chairman of the committee, BJP MP P.P. Chaudhary, moved the motion to extend the tenure of the Joint Committee on the Constitution, 129th Amendment Bill 2024 and the Union Territories Laws Amendment Bill 2024. The bill seeks to introduce simultaneous polls to the Lok Sabha and the state legislative assemblies. The motion was adopted by voice vote in the House. Several BJP MPs, including from Jharkhand, today staged a protest at Parliament premises over the alleged paper leak of the Jharkhand Public Service Commission examination, demanding a CBI inquiry into the case and the resignation of Jharkhand Chief Minister Hemant Soren. Union

0: நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதில் ஒரு 7 வருஷமா பண்ணிட்டும் இருக்கிறேங்க.
1: அதாவது இப்ப நீங்க வந்து இதுல போய் நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா, அதுக்கு என்ன ஆர்வம் வந்து உங்களுக்கு தூண்டுதா இருந்துச்சு?
0: நான் வீட்டில் வந்து அப்போ வந்து ஜாப் வந்து போகலை அப்போ வந்துட்டு, சரி வீட்டில் இருக்கும்போது வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வந்துட்டு எனக்கு இயற்கைனா கொஞ்சம் பிடிக்கும், அதுலேயும் வந்து நம்ம ஆரோக்கியமாக மேம்படுத்திக்கிறணும், ஹாஸ்பிட்டல் செலவு கூட வராமல் பார்த்துக்கிறணும் அப்படின்றதுல வந்து ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. வீட்டில் இருந்து அதவாவது உருப்படியாக பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் தாங்க. அப்புறமா தான் சரி மாடி தோட்டம் கிளாஸ் இப்படி நடக்குதுன்னு சொல்லவும் அட்டன் பண்ணேன். இன்னமும் அதில் வந்து ஆர்வம் ரொம்பவே கூடுதலாச்சு, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தொடங்கினேங்க.
1: இப்போ மாடி தோட்டம் அப்படின்றது வந்து எதனால வந்து அது அமைக்கணும் அப்படின்றத ரீசன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ முன்னாடியெல்லாம் வந்து வீடு கட்டுறவங்க வந்து முன்னாடி இடம் விடுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு பின்னாடி இடம் விடுவாங்க, ஏதாவது ஒரு சைடில் வந்து செடி வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் வந்து பண்ணாங்க. இப்போல்லாம் வந்து இடம் விட்டால் யாருமே வீடு கட்டுறதில்ல அப்படின்றப்ப ஃபுல்லாக வந்து வீடாகவே கட்டும்போது சரி மாடியிலையாவது வந்து நம்ம வந்து ஒரு தோட்டத்தை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாடி தோட்டம் அப்படின்றத வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாடி தோட்டம் வந்து எப்படி அமைக்கலாம், அது அமைச்சிக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவை இருக்குது?
0: தேவைன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவாக வந்து நம்ம வீட்டிலையே வளர்க்கணும் அப்படின்றது தாங்க என்னுடைய நோக்கம். அதில் பார்த்ததில் கீரைகள், காய்கள், கனிகள், தானியங்கள் எல்லாமே வந்து நாமே விளைய வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்.
1: எங்கெல்லாம் அமைக்கலாம், அதாவது மாடியில் மட்டும்தான் அமைக்க முடியுமா, அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி பில்டிங்லலாம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க?
0: நம்ம வீட்டில் மட்டும்தான் அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, அப்பார்ட்மெண்ட்லலாம் இப்போ எல்லாருமே தங்கியிருக்கோம். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்களும் அந்த இதில் அடுக்குமாடி குடியிருப்பில் வைக்கலாம். பார்க்கவே ஒரு பசுமையை நம்மளாவே உருவாக்கிக்கலாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வேணும், நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ்னு எடுத்தாவே ஒரு பசுமையாக இருந்தால் ரொம்ப பேரழகாக இருக்கும். அதே தாங்க நம்மளோட கற்பனைக்கு எந்தெந்த இடங்கள்லாம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடங்கள்லாம் நம்மளாவே உருவாக்கி

0: அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பில்டிங்ல எல்லாம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க?
1: நம்ம வீட்டில் மட்டும்தான் அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அப்பார்ட்மெண்ட்லலாம் இப்போ எல்லாருமே தங்கியிருக்கோம். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்களும் அந்த இதில் அடுக்குமாடி குடியிருப்பில் வைக்கலாம். பார்க்கவே ஒரு பசுமையை நம்மளாவே உருவாக்கிக்கலாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வேணும், நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ்னு எடுத்தாவே ஒரு பசுமையாக இருந்தால் ரொம்ப பேரழகாக இருக்கும். அதே தாங்க, நம்மளோட கற்பனைக்கு எந்தெந்த இடங்கள்லாம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடங்கள்லாம் நம்மளாவே உருவாக்கி வச்சுக்கிறது தாங்க.
0: இல்லை, ஏதாவது ஒரு தோட்டம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய மண் கலவையெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது?
1: மண் கலவை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, செம்மண், கரும்பு மண் செடிகள் வந்து வளருங்க. எல்லா மண்ணுமே எடுத்துகிட்டு வந்து வளர்க்கக்கூடாது. அதுக்குன்னு சில மண்கள் போட்டோம் அப்படின்னா அது ஆரோக்கியமாக வளரும். இப்போ தென்னனார் பித்து, ஏன்னா நம்ம மாடின்னு பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக வச்சோம்னா அது நிறைய நாள் நம்மளோட கட்டடத்தையும் நம்ம கவனத்தில் வைக்கணும்ல. அதனால் தென்னனார் பித்து மட்டுமே இருந்து உரங்கள் போட்டு வளர்த்தாலுமே அது நல்லாவே வந்துடுங்க. முடிஞ்சளவு தென்னனார் பித்து போட்டு மேலே மாடியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து எப்படி பண்ணலாம், மூணு மண்ணுகளை வந்து கலந்து இது பண்ணணும். செம்மண், தென்னனார் பித்து, ஆடு அல்லது மாட்டு சாணம், அந்த இதை வந்து மிக்ஸில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறணும். மண்ணை கலக்கும் போது 45 to 60 days வரைக்கும் வச்சிடணும். வச்சிட்டோம்னா தான் அது உயிர் மண்ணாக நல்லா தயாராகிடும். நம்மளுக்கு தென்னனார் பித்து கிடைக்கல அப்படின்னா 2 pounds செம்மண், 1 pound ஆற்று மண், 1 pound சாணம் கலக்கி வச்சுட்டு நம்ம வந்து சத்துள்ள பொருட்களை போடும்போது அது நல்லாவே வந்துடும்.
0: இப்போ மண் கலவையை பற்றி சொல்லிட்டீங்க. இதே வந்து நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் செடி வைக்கிறதுக்குன்னு அமைப்புன்னு இருக்குல்ல, அந்த அமைப்பை வந்து நம்ம எப்படி உருவாக்குறது?
1: அமைப்பை வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதுங்க. தொட்டியோ பனையோ எடுத்துக்கிட்டு அதில் அதிகப்படியான நீர் செல்லாத மாதிரி ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு எடுத்துக்கிடணும். எது எடுத்திருந்தாலுமே, ஒரு தொட்டியாக இருந்தாலுமே ஒரு பானையாக இருந்தாலுமே கீழே வந்து ஓட்டை அந்த தண்ணி போகிறதுக்காக நம்ம விட்டுக்கிறணும். அப்புறமா அதில் வந்து மண், மக்கிய குப்பை, மணல், தேங்காய் நார், இதோட வந்து மண்புழு உரம் எல்லாத்தையுமே போட்டு சமாளவு. அப்போ நான் காய வச்சிருந்தேன் சொல்லியிருந்தேன்ல, 40 days அந்த நாட்குள்ளே வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா உயிர் உரமாக அது வந்து தயாராகும். அந்த மண்ணை தான் எடுத்து இதில் பயன்படுத்தணும். அதை வந்து போட்டு அந்த பானையை வந்து 3/4 pounds அளவுக்கு நிரப்பிட்டு, என்ன செடி வேணுமோ உங்கள் ஆசாசையாக எது பிடிக்குமோ அந்த செடியை நட்டு வச்சு நம்ம வந்து அதில் வந்து பார்க்கலாங்க. அது நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துடும்.
0: இப்போ நம்ம எந்த ஒரு இது எடுத்தாலுமே, ஒரு பிளாஸ்டிக் இதோ இல்லை ஒரு தொட்டியோ எடுத்தாலுமே கீழே வந்து துளை இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க
1: இல்லையா? ஆமாம்.
0: அது என்ன ரீசன், எதுக்காக வந்து அந்த கீழே வந்து அந்த ஓட்டை போடணும்?
1: ஓட்டை போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து அழுகல ஆரம்பிச்சிடும். அதிலே தண்ணி நம்ம வந்து தெரியாமல் தெரிஞ்சு நிறைய ஊற்றிடுவோம். அப்படின்றப்ப அந்த தண்ணி நிறைய இருக்க இருக்க அந்த வேர்கள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதுவே அந்த ஓட்ட வலி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போயிருச்சு அப்படின்னா அந்த செடிகளுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது.
0: அப்போ அந்த ஓட்டை போடுற ரீசன் வந்து அந்த செடிக்கு எவ்வளவு தேவையான தண்ணியை எடுத்துட்டு மிச்ச தண்ணியை வந்து அது கீழே விட்டுரும்.
1: ஆமாம். அதுலேயுமே வந்து நம்ம வந்து மாடி வந்து சேதாரம் ஆகாமல் இருக்கிறதுக்காக மொட்டை மாடியில் வந்துட்டு செரட்டையெல்லாம் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து 4 days எடுத்து வச்சுட்டோம்னாவே செலவே இல்லைங்க. ஆனால் மாடியிலையும் வெயிட் ஏற்றாம எல்லாமே செங்கக்கல் இந்த மாதிரிலாம் வைப்போம், அது வந்து ரொம்ப வெயிட் ஆயிரும். அதுவும் நம்ம கட்டடத்துக்கு ஒரு பிரச்சனையாக தான் முடியும். அதுக்கு மேல வீட்டில் கிடைக்கிற ரொம்ப ஈஸியான விஷயம் தானே, அதையுமே வச்சுட்டு 4 days வச்சுட்டு பைகளையோ அந்த தொட்டிகளையோ தூக்கி வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது காத்தோட்டமாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும்.
0: புரியுது. அந்த மாடியில வந்து அந்த ஈரப்பசம் வந்து அந்த தரையை ஒட்டி இருந்துட்டே இருக்கும், வீட்டோட அந்த மேல் பரப்ப வந்து நம்ம பாதிக்க கூடாது.
1: பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் அடிச்சுட்டு அப்புறமா நமக்கு பிடிச்ச செடியை வச்சோம் அப்படின்னா 4 days பொழுதுரும் வண்ணமும் அழகா வளர்ந்து வந்துடும். நம்ம டெய்லி ஊத்தும் போதேவும் ரசிச்சு ஊத்தினோம்னா அது சூப்பரா வளருங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஒவ்வொரு நாளும் ரசிச்சு ரசிச்சு வளர்க்கும் போதேவும் அது எந்த பாதிப்புமே வராங்க, நல்லா மட்டும்தான் வரும்.
0: நீங்க ரொம்ப ரசிச்சு வளர்த்துருக்கீங்க நினைக்கிறேன். அதான் வந்து சொல்லும் போதே வந்து ரசிச்சு ரசிச்சுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சரி, இப்ப இதே மாதிரி நம்ம மாடி தோட்டம் செடியோ இல்ல வீட்டு செடியோ நம்ம எப்படி பாதுகாக்கிற முறை பத்தி சொல்லுங்களேன்.
1: அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு உடற்பயிற்சியெலாம் வந்து அது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரியே அந்த மண்ணுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து வாரம் ஒரு முறையாவது செடியை சுற்றி அடிமண்ணை வந்து கொத்தி விடணும். அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இல்லாட்டி டெய்லி தண்ணி ஊற்றுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. வேப்ப எண்ணெயை வந்து மாதம் ஒரு முறை வந்து செடிகளுக்கு தெளிக்கணுங்க. வேப்ப இலைகளை சேமித்து நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு இந்த தூளை செடிகளுக்கு 1 to 1 கைப்பிடி வீதம் செடியோட வேர்பகுதியில் போட்டு நல்லா கொத்தி விடணுங்க. இதுவே அடி உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும்

0: நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு வயசு வரைக்கும் வளர்ந்த செடி இருக்கும்லங்க, அதுக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பிடியளவு வந்து போட்டால் போதும். 2 வயசு செடின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, கொஞ்சம் வளர்ந்த செடி, அதுகளுக்கு 2 மடங்கு உரம் போடணுங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய செடிகளுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கிறலாம்.
1: ஒரு சிலர் சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற கழிவுகளை வச்சே வந்து செடிகளுக்கு வந்து அந்த பூச்சி விரட்டிலாம் தயார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இயற்கையான முறையில் எப்படி பூச்சி விரட்டியை தயார் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கழிவுகளை வச்சும் பூச்சி விரட்டி தயார் பண்ணுறது, ரெண்டு முறையும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: முதல்ல இயற்கையான பூச்சி விரட்டிகளை பற்றி நான் சொல்லிடுறேங்க. நம் முன்னோர்கள்லாம் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாரம்பரியமான சாம்பலை வந்து செடிகளுக்கு மேலே தூவி விடுவாங்க. இப்பயும் அதை போட்டாலே அது வந்து நல்லாவே போயிருங்க, அந்த பூச்சி எல்லாமே போயிடும். இல்லைன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பெருங்காய பொடி இருக்குல்ல, அதோட சேர்த்து சிறிது மஞ்சத்தூளையும் தண்ணியில் கலக்கி காதி சோப்பு கரைசலோட, காதி சோப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா விலைகள் மேலே ஒட்டி அப்போ தான் அந்த பூச்சி வந்து வராமல் நம்மளை காத்துக்கிறோம். அதனால தான் அந்த சோப்போட பெருங்காய பொடி மஞ்சத்தூள் இதை போட்டு கலந்து தண்ணியில் அதையும் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி வந்து வராதுங்க. இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். அது வந்து வசம்பு பொடியை வந்து சிறிதளவு மஞ்சத்தூளை கலந்து தண்ணியில் கலக்கி அதையும் வந்து நம்ம தொளிச்சோம் அப்படின்னா அந்த வசம்பு பொடி, தண்ணீர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, வெங்காயம் இவற்றை சம அளவில் எடுத்து தட்டி சார் எடுத்து செடிகளுக்கு தொளிச்சோம்னாலும் பூச்சி வராது. இதுதாங்க இயற்கையான முறையில் பண்ணுற பூச்சி விரட்டி. இது இயற்கையான பூச்சி விரட்டில ஒரு டானிக் மாதிரியும் ஒன்று பார்க்கலாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ அளவுக்கு வாழைப்பழமும் திராட்சைப்பழம் போன்ற பழம்லாம் கிடைக்கும்ல, அந்த கழிவுகளில் 1 கிலோ வெல்லம், வெல்லத்தை சேர்த்து நல்லா கலக்கி 5 லிட்டர் தண்ணியில் ஊற்றி 15 நாள் வச்சிடணுங்க. வச்ச பிறகு அருமையான டானிக்கை ரெடி ஆயிரும். அதுவுமே வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினோம்னா சூப்பராக வந்துடும்.
1: இப்போ இந்த டானிக் வந்து எந்த இடத்துல, வேர் சைட்லையா இல்லை ஸ்ப்ரே மாதிரி செடிகளுக்கு மேலே அடிச்சு விடணுமா?
0: ஸ்ப்ரே மாதிரி அடித்தாலுமே நல்லதான், கீழே இல்லைன்னா ஊற்றினாலுமே அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இது இயற்கையானதுனால நல்லாவே பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ வீட்டில் இருக்கிற கழிவுகளில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள்.
0: வீட்டில் இருக்கிற கழிவுகள் அப்படின்னா 1 அடி அகலம் மற்றும் உயரமான தொட்டியில் சமைக்கப்படாத கழிவுகளை போட்டுக்கணும். அதாவது மெயினாக வந்து சமைக்காத கழிவுகளை வந்து போடணும். நம்ம வந்து சமைச்ச பொருளை போட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லு வந்துட்டு வாடை அடிக்கும், அது வந்துட்டு சரியாக இருக்காது. அதனால் வந்து மெயினாக நம்ம கவனிக்கிறது சமைக்கப்படாத கழிவுகளை போட்டு புளிச்ச தயிர் தண்ணியில் கலந்து தெளிச்சிடணும். கழிவுகள் மக்க ஆரம்பித்த 1 மாசத்துலேயும் எரு நம்மளுக்கு வந்து தயாராகிடும். பிளாஸ்டிக் பொருளோ அல்லாட்டி அசைவ பொருளோ தெரியாமல் போட்டுறக்கூடாது, அதுவுமே வாடை எடுத்துடும். மரங்கள்லேருந்து வெறும் இலை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போடலாம். இப்போ வீட்டில் பூஜை சாமான்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி பூக்கள் எல்லாமே போட்டுடலாம். பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற கழிவுகள் இந்த மாதிரி காஞ்சது வந்து நம்ம போட்டுடலாம். அது வந்து 1 அடி ஆழம் 1 அடி அகலத்துக்கு இன்னொரு மெத்தடில் பண்ணிக்கிறலாம். 1 அடி ஆழமும் அகலத்துக்கும் குழியை தோண்டி கிடைக்கிற மண்ணை சுற்றி அணை போல கட்டிக்கிறணும். பிறகு குழிக்குள்ளே கழிவுகளை போட்டுக்கலாம். இப்படியும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம தோண்டி விட்டு அப்படியும் பண்ணிக்கலாம். வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா குழியை சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்ட் மாதிரி போட்டு விட்ருக்கோம்ல மண், அந்த இதில் கூட செடி இலையெல்லாம் நட்டு வச்சுக்கலாம். அதுவுமே சூப்பராக வந்துடும். வெண்டைக்காய், கத்திரி, தக்காளி எல்லாமே போட்டு வச்சோம்னா இதுவும் உரமாய்க்கிறோம், இது சுற்றி இருக்கிற இதுலேயுமே நல்லா வருங்க. இந்த மாதிரி காய்கறி செடியுமேவும் அதையும் வீணாக்காமல் செடிகளை போட்டு விட்டோம்னா சூப்பராக வந்துடும். அந்த மாதிரியும் இதில் பயன்படுத்திக்கலாங்க. அதுலேயுமே கொஞ்சம் புளிச்ச தயிர் வந்து கட்டாயம் ஊற்றிடணும். அது வந்து ஊட்டச்சத்து செடிகளுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். செடிகள் வளர்ந்து காய்கள் நல்லாவே கிடைச்சிருங்க. அதில் இருக்கிற சுற்றி இருக்கிறதுலையும் காய் கிடைச்சிரும், உரமும் ரெடி ஆயிரும்.
1: இப்போ இந்த பூச்சி விரட்டிலாம் வந்து இயற்கையான முறையில் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுகளில் எப்படி தயார் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி அமுத கரைசல்னு நாங்கள் கேள்விப்படுறோம், அப்படின்னா என்ன
0: அமுத கரைசல்? இது மட்டுமே போதுங்க ஒரு மாடி தோட்டம் வந்து சூப்பராக வளர்க்கறதுக்கு. அந்த அமுத கரைசல் என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய 10 லிட்டர் தண்ணி, 1 கிலோ சாணம், அப்புறமா 1 லிட்டர் பசுங்கோமியம், 25 கிராம் நாட்டு சர்க்கரை, இதை எடுத்துக்கிறணும். 1 குடத்து தண்ணியில் குச்சியால் வந்து 50 முறை வலப்புறமும் எடப்புறமும் கலக்கி விடணுங்க. இது வந்து காலையில் மதியம் சாயந்தர நேரங்களில் கலக்கி விட்டுறணும். 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலக்கி வச்சிடணும். 1 நாள் பகல், 1 நாள் நைட்டு விட்டுறணும். விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அமிர்த கரைசல் தயாராகிடுச்சுங்க.

0: இதுவே ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வேர்பகுதி பக்கத்துல ஊத்திட்டே வந்தாவே மிகச்சிறந்த ஒரு அதுக்கு ஊட்டச்சத்துங்க.
1: ஆனா நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு சில மாதங்கள்ல, அதாவது இப்ப குளிர்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை செடியில எல்லாம் வந்து அந்த இலையெல்லாம் சுருங்கி போயிடுது. அப்ப இந்தந்த மாதத்துல இந்தந்த செடிகள்னு வளர்க்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா?
0: கண்டிப்பா, எந்தெந்த மாதத்துல என்னென்ன செடியெல்லாம் போடணும்ன்றது வந்து இருக்கு.
1: அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா சொல்றீங்க. இப்ப ஜனவரி மாசம் அப்படின்னா தமிழ் மாசத்துக்கு வந்து மார்கழி தை விழுகும். அந்த மாதிரி மாசங்கள்ல வந்து கத்திரி, மிளகாய், பாகக்காய் செடி, தக்காளி, பூசணிக்காய், சுரக்காய், முள்ளங்கி, கீரை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வருங்க ஜனவரி மாசத்துல. பிப்ரவரி மாசன்றப்ப தமிழ் மாசத்துக்கு வந்து தை மாசியில வரும். அதுலயுமே வந்து கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், பாகற்காய், வெண்டை, சுரக்காய், கொத்தவரை, பீக்கங்காய், கீரைகள்லாம் எல்லா கீரையுமே, கோவங்காய், இது எல்லாமே வருங்க. மார்ச் மாசம் அப்படின்னா மாசி பங்குனி வரும். அந்த மாதிரி இதுகள்லயும் வெண்டைக்காய், பாகற்காய், தக்காளி, கோவங்காய், கொத்தவரை, பீக்கங்காய். ஏப்ரல் மாசம் அப்படின்னு இருந்தனா பங்குனி சித்திரை வரும். செடி முருங்க, கத்திரிக்காய், கொத்தவரை, வெண்டைக்காய். மே மாசம் அப்படின்னு எடுத்தோம்னா சித்திர வைகாசி வரும். அதுல செடி முருங்க, கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரங்காய் எல்லா மாசங்கள்லயுமே இந்த காய் எல்லாம் பெரும்பாலும் நல்லாவே வந்துடும். எல்லா மாசங்களுக்குமே ஏத்த காய்கள் தான் நம்மளோட காய்களாகவே இருக்கு. ஜூன் மாசம் அப்படின்னு எடுத்தோம்னா வைகாசி ஆணி, கத்திரிக்காய், தக்காளி, கோவங்காய், பூசணி, கீரைகள், வெண்டைக்காய் அதுலயுமே நல்லா வரும்.
1: இதுவரை மாடித்தோட்டம்ல எப்படிலாம் அமைச்சிக்கலாம், எந்த மாதிரியான செடிகளுக்கு என்ன மாதிரியான பராமரிப்பு நம்ம வந்து கொடுக்கணும், எந்தெந்த மாசங்கள்ல எந்தெந்த செடிகள் வந்து நம்ம வளர்க்கலாம், அது போக வந்து இயற்கையான பூச்சி விரட்டி, நம்ம காய்கறி கழிவுகள்ல இருந்து எப்படி பூச்சி விரட்டி தயார் பண்றது, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை பசுமை பேசும் மாடித்தோட்டம், இதில் மாடித்தோட்ட அமைப்பாளர் சரண்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 29ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூலை 29ஆம் தேதியான இன்று சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. காட்டு புலிகளையும் அவற்றின் இயற்கை வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்காக 2010ஆம் ஆண்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் புலிகள் மாநாட்டில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு 14ஆவது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் 2ஆம் உலகப்போர் காரணமாக 12 ஆண்டுகளாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் லண்டனில் ஆரம்பமாகின. 1958ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும் பாலைவனம் பற்றிய தகவல். பாலைவனம் என்றாலே நம் மனதில் முதலில் தோன்றுவது என்ன? கண்கள் எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த மணல், கொளுத்தும் வெயில், ஒரு துளி பசுமையும் இல்லாத வெறிச்சோடிய நிலம் இல்லையா? ஆனால் அதே பாலைவனம் ஒரே சில வாரங்களில் கோடிக்கணக்கான மலர்களால் வண்ண கம்பளமாக மாறிவிட்டால் அதை நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட இயற்கையின் அற்புதம் நிகழும் இடம்தான் தென்னாப்பிரிக்காவில் அமைந்துள்ள நமக்வாலன் தேசிய பூங்கா. இந்த பூங்கா 1999ஆம் ஆண்டு தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் வடக்கு கேப் மாகாணத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் இது அமைந்துள்ளது. சுமார் 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பூங்கா உலக புகழ்பெற்ற மலர் பூங்காக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பொதுவாக ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் இந்த பகுதி வறண்ட பாலைவனமாகவே காணப்படும். ஆனால் குளிர்காலத்தில் பெய்யும் சிறிய அளவிலான மழை மண்ணுக்குள் பல மாதங்களாக உறங்கிக் கொண்டிருக்கும் விதைகளுக்கு உயிர் கொடுக்கிறதாம். அதன் பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதம் வரை வெறும் சில வாரங்களுக்குள் அந்த பாலைவனம் மஞ்சள், ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு, ஊதா என எண்ணற்ற வண்ண மலர்களால் பூத்து குலுங்குகிறதாம். தொலைவிலிருந்து பார்த்தால் பூமியே வண்ண போர்வை போர்த்தி கொண்டது போல் காட்சியளிக்குமாம். இந்த மலர்களில் பல உலகில் வேறு எங்கும் காண முடியாத அரிய தாவர இனங்களாம். குறிப்பாக டெய்சி வகை மலர்கள் சூரியன் உதித்த பிறகே தங்கள் இதழ்களை முழுமையாக விரிக்குமாம். வானம் மேகமூட்டமாக இருந்தால் அவை மலரவே மலராதாம். இதனால் இந்த பூங்காவை பார்வையிட சிறந்த நேரம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை என்று கூறுகிறார்கள். இயற்கை புகைப்பட கலைஞர்கள், தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள், சுற்றுலா பயணிகள் என உலகம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கானோர் இந்த மலர்காட்சியை ரசிக்க ஆண்டுதோறும் இங்கு வருகிறார்களாம். அதிலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த மலர்கடல் வருடம் முழுவதும் இருக்காது. சில வாரங்கள் மட்டுமே மலர்ந்து பின்னர் மீண்டும் பாலைவனமாக மாறிவிடும். அதனால்தான் இதை இயற்கை தரும் குறுகிய கால திருவிழா என்றும் அழைக்கிறார்களாம். இங்கு மலர்கள் மட்டுமல்ல, அரிய வகை ஆமைகள், சிறிய பாலூட்டிகள், பல்வேறு பறவைகள், ஊர்வன இனங்களும் வாழ்கின்றனவாம். இந்த பூங்கா உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் முக்கிய பகுதியாகவும் விளங்குகிறதாம். நாம் பார்க்கும் போது உயிரற்றதாக தோன்றும் ஒரு பாலைவனத்திற்குள் கூட சரியான நேரம் வந்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மலர முடியும் என்பதை நமக்குவாலன் தேசிய பூங்கா நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறது.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் இந்திய வடிவக்கலை ஓவியங்கள். இதில் தஞ்சாவூர் வடிவக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ. பிருந்தா அவர்கள்.
1: தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலராக இருக்கிறது தஞ்சாவூர் பெயிண்டிங் தான். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப பாப்புலர். இந்தியாலேயே இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷைனிங் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஏன் வந்து அதை பல பழக்குது அப்படின்னா அதில் மெயினாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், நம்ம மரகதக்கல் அந்த மாதிரி செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது

இந்த டேஞ்சர் பெயிண்டிங் வரையணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கிளாஸில் தான் நம்ம போடணும். அதுக்கு வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லை, இந்த டேஞ்சர் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுது வேணும். அதை நம்ம ரிவர்ஸ் சைடில், அதாவது கிளாஸ் பெயிண்டிங்கை வந்து நம்ம ரிவர்ஸ் சைடில் தான் எப்பயுமே பண்ணணும். அதனால நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து பண்ணணும். இதுதான் வந்து இந்தியாஸ் ஷைனிங் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க டேஞ்சர் பெயிண்டிங். இதை வந்து லக்ஸரி பெயிண்டிங்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா அதில் காஸ்ட்லியான திங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது வந்து சுழிக்கோலம், நெலிக்கோலம் ஆர் கம்பிக்கோலம். இந்த வந்து என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவில் மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் ஆர்ட்டை வந்து பண்ணுறாங்க. இதோட காலம் பார்த்தோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம், 2500 BC அப்பறந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து டெய்லி நம்ம இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணிகிட்ருப்போம். எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், டெய்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். எக்ஸசைஸ் ஃபார் நம்மளோட உடல் வந்து நல்லா இருக்கும், நம்மளோட விரலுக்கு எக்ஸசைஸு, நம்மளோட மைண்டுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். இந்த கோலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம கோலம் சொல்கிறோம், ஆந்திராவில் முக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கர்நாடகா மகாராஷ்டிராவில் ரங்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க, மித்திலா ரீஜனில் வந்து அரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் பெங்காலில் அல்ஃபோனா அப்படிங்கிறத இந்த கோலத்தை சொல்லுவாங்க.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய என்னுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
2: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
3: இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ORS தினத்தை ஒட்டி குழந்தை நல மருத்துவர் புஷ்கலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 101.4 சென்னை FM ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர். சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாபிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த விவாதத்தின் மீது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மாணாக்கரின் போராட்டத்தில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அதுகுறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு திலேஸ்வர் பேசுகையில், நாட்டின் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்தை இம்மசோதா உறுதி செய்வதாக கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய RSP கட்சியைச் சேர்ந்த திரு என் கே பிரேமச்சந்திரன், எந்த நோக்கத்திற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதோ அதற்கான அம்சங்கள் இதில் இல்லை என்று குறை கூறினார். முன்னதாக நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை இக்குழுவின் தலைவரும் BJP உறுப்பினருமான திரு PP சௌத்ரி மக்களவையில் கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நிலக்கரி, கனிமம், எஃகுத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இதனை அறிமுகம் செய்தார். 1969 பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது.

0: பிறப்பையும் இறப்பையும் தாமதமாக பதிவு செய்வதை தடுத்து உரிய நேரங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்க இம்மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பேசாமல் அரசியல் பிரச்சினைகளை பேசியதாக குறை கூறினார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் புலிகள் எண்ணிக்கையில் 70% நம் நாட்டில் இருப்பதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், பாதுகாப்பாளர்களின் முயற்சியை பிரதமர் பாராட்டினார். இந்நாளையொட்டி மாபெரும் கதை சொல்லும் போட்டி நெல்லையில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து மாபெரும் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. ஒரு புலியின் பார்வையில் இயற்கை, மனிதன் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் புலியை மையமாக கொண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதன் விலங்கு இணக்க வாழ்வு ஆகிய கருத்துக்களை மையமாக வைத்தே கதைகளை கூறினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
0: தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறை மரணங்கள் தடுப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி வழங்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகள், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது, மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், சிறைத்துறை காவல்துறை தலைவர் திரு சந்தீப் பிராய் ரத்தோர், துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக TNPSC தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதேபோல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வான 48 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட உள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர், ஆகாய தாமரை, மிதவை தாவரங்கள் மற்றும் மிதவை பொருட்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். நீர்வளத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இப்பணிகளால் சென்னை பெருநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்று அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை தற்போதைய தாவைக்கா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அதை செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கில் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வின் இரண்டாம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பது குறித்து தாவைக்கா அரசு உரிய விளக்கத்தை நம் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிப்பதன் அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.

0: மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில சட்ட நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு பணிகளுக்கான டிஎன்பிஎஸ்சி தொகுதி ஒன்று தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. துணை ஆட்சியர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 26 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இத்தேர்வு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று தற்காலிக தடை விதித்துள்ளதாக வனத்துறையை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று அதிகாலை முதல் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாகவும் நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட தேரை வடம்பிடித்து இழுக்க திருத்தேர் கோலாகலமாக வலம் வந்து நிறைவு பெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் உள்ள 18 படி கருப்பசாமி கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதல் நிகழ்வும் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 7வது நாளான இன்று பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இந்திய தடகள வீரர்கள் களமிறங்குகின்றனர். நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கரும், 3000 மீட்டர் தடைத்தாண்டும் போட்டியின் மகளிர் பிரிவில் பருள் சௌத்ரியும், மகளிர் பழுத்தூக்கும் 77 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சனாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பழுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி
4: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றிரவு 8:30 வானொலி நாடக விழாவில்
2: படனிக்கு போயிட்டாரா?
3: என்ன பெக்கரா மாறிட்டாரா?
2: அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க, படனில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு.
1: மௌன விரதம் நாடகம் கேட்கலாம். கோயம்புத்தூர் வானொலியின் படைப்பாக மௌன விரதம் நாடகம் இன்றிரவு 8:30 ஒலிபரப்பாகும். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். மௌன விரதம் நாடகம் இரவு 8:30 ஒலிபரப்பாகும்.
4: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சனை

0: பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்தியலை 720 KHz பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது.
5: இலக்கியம் பேசுவோம்.
6: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம், அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
7: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
4: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 KHz முற்பகல் 11:02 வெள்ளிக்கிழமை அன்று இலக்கியம் பேசுவோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
8: Good afternoon. This is Akashvani. I am Anuja Kumar with the midday news. The headlines. Lok Sabha continues discussion on public examinations prevention of unfair means amendment bill 2026. Government says bill aims to strengthen students' confidence in examination system. Home Minister Amit Shah reviews flood relief efforts in Assam, says centre to provide all help to Assam during difficult time. India strongly condemns recent attacks on several maritime vessels in Strait of Hormuz, says commerce through international waterways must be restored. Death toll reaches 40 in Pakistan-occupied Jammu and Kashmir following brutal crackdown by Pakistani forces. And International Tiger Day 2026 being observed today, India leads the world in tiger conservation efforts with nearly 70% global tiger population. And now the news in detail. The Lok Sabha continued discussion on the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 for consideration and passing. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. Participating in the discussion, Leader of Opposition in the Lok Sabha, Rahul Gandhi, said the education system in the country has now become very expensive. He alleged the money spent on conducting NEET UG examination is more than the education budget of the country. Mr. Gandhi said that the students' protest on the NEET issue was not violence or hatred, but a deep expression of the youth, and all political parties must respect this expression. Parliamentary Affairs Minister Kiran Rijiju strongly objected to the remarks of Rahul Gandhi against the Union Home Minister Amit Shah. Mr. Rijiju demanded that Mr. Gandhi should apologize in the House for his remarks. The discussion is underway.
9: कौन सा ऑर्डर है वो ऑर्डर पे आप निकाल के बताइए. आपने कहा होम मिनिस्टर ने ऑर्डर दिया है फायरिंग के लिए, आप वो ऑर्डर का कॉपी निकालिए. आप बताइए किसने आपको बताया, कौन सा ऑर्डर नंबर, किस व्यक्ति को कहा है, कौन सा अधिकारी. आप कॉपी निकाल करके सदन में रखिए. ऐसा नहीं हो सकता है, चर्चा ऐसा नहीं हो सकता है. कुछ भी मन में चाहेगा बोल करके आप भाग जाएंगे हेडलाइन बतौरने के लिए. ऐसा नहीं हो सकता. ये भारत का संसद है, यहाँ जिम्मेदार.

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆல்பம் திரைப்படத்தில் ஹரிஷ் ராகவேந்திரா சுஜாதா பாடிய பாடல். உடன் கார்த்திக் ராஜா

0: நிறைவாக ஜெமினி திரைப்படத்தில் திமுத்தி பாடிய பாடல்.
1: உயிரை உயிரால் உள்ளே குடைந்து

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி
1: விளையாட்டு அரங்கம்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இப்போ எந்த ஒரு கேமுக்குமே வந்து மென்ஸ் டீம் விமன்ஸ் டீம்னு இருந்துகிட்ருக்கு. அதாவது இது வரைக்கும் வந்து நம்ம சமுதாயத்தில் பெருசாக ஊக்குவிக்கப்படாத பெண்கள் அணிகள் வந்து இப்போ எல்லா விளையாட்டுலையுமே அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க.
4: கண்டிப்பாக.
3: ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இந்த கேமுக்கான ரிசப்ஷன் எப்படி இருக்குது? இதில் அந்த ஆண்கள் பெண்கள் அணின்றது எந்த அளவுக்கு வேறுபாடோட விளையாட்டு அமைப்பு இருக்குது, இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்கள்.
4: எந்த அளவுக்கு ஆண்களுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அதே அளவுக்கு பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகம். ரொம்பவே சேஃப்டியும் பார்த்து தான் இருப்போம். அந்தளவுக்கு கேர்ள்ஸ் டீமும் நம்மள்ட்ட, விமன்ஸ் டீமும் நம்மள்ட்ட தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் விமன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. என் டீம்லேயும் கேர்ள்ஸ் டீம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு என் டீம்லேருந்து 4 கேர்ள்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். 4 பேர் தமிழ்நாடு டீம் ரெப்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹையஸ்ட் நம்பர்ஸ். இன்னொன்று கோயம்புத்தூரில் இருக்காங்க, திருநெல்வேலியும் இருக்காங்க. திருநெல்வேலியில் ரொம்ப சின்ன பசங்க இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்காங்க.
3: அடுத்ததாங்க, இப்போ எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து கேமுக்கான ரிசப்ஷன் இருக்குது, நிறைய சாம்பியன்ஷிப் நடக்குதுன்னா கூட அதை தயார் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த கேமை ஒரு அச்சீவராக மாறுறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இந்த விளையாட்டுக்கான ஸ்பான்சர்ஷிப்பு, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
4: இப்போ நான் வந்து ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லா ஸ்விம்மிங் பூல்லையும் இந்த வாட்டர் போலோ விளாட முடியாது. மினிமம் அந்த ஸ்டாண்டர்டாக வேணுனாக்கா 50 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் வேணும். தமிழ்நாட்டில் அது ரொம்பவே கம்மி இருக்குது. 25 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கோல் போஸ்ட்டு ரொம்பவே காஸ்ட்லி. ஆல்மோஸ்ட் 2.5 லேக்ஸ்லேருந்து மினிமம் 1 லேக் ஆச்சு வேணும் சார். நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, கோன், 2 செட் கோன் வச்சுட்டு ஒரு கம்பை வச்சு குச்சி வச்சு விளாண்டுட்டு இருப்போம். அதை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு சில கிளப், இப்போ நான் சொன்ன அந்த 4 கிளப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல் போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கோல் போஸ்ட்டை வச்சு பண்ணுறப்ப வந்து மற்ற பிளேயர்ஸுக்கு எதுவுமே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. அதிகபட்சம் ஒரு பால் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பாலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா. அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்விம் ஷூட்டு, கேப், அதர்ஸ், வேறு எந்த எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை. மித்த எல்லாமே கிளப்லே இருக்கும். கிளப்பில் வந்து ஸ்ட்ரெச் கார்ட்ஸு அது மாதிரி தான். அதுக்கப்புறம் ஜிம் ஒர்க் அவுட்ஸுமே நாங்களே கூப்பிட்டு போயிடுவோம். இவங்க கிளப்பில் இருக்கும். அதர்ஸ் அவங்க பர்சனலாக வாங்கினா அவங்க ஃபுட்டு, அவங்கள கேர் பண்ணுறது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸுன்றது பெருசாக கிடையாது. பால் மட்டும் ஓன் பால் இருந்தால் போதும். மித்த எல்லாமே கிளப்லேயே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பண்ணுறப்போ எல்லாமே கையில் இருக்கும். அது மட்டும்தான். ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு கூட ஒரு நிறைய எக்யூப்மெண்ட், ஒரு 10-15 ஃபின்ஸு, ஸ்நாக்கிள்ஸு அது மாதிரிலாம் வேண்டும். ஆனால் வாட்டர் போலோவுக்கு அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பால் இருந்தால் போதும், விளாண்டலாம். ஒரு பால், ஒரு மெடிசன் பால்,

0: மெடிஷன் பால் வச்சு அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாங்கனாக்கா பால் ஈஸியாக த்ரோ பண்ணலாம். ஸோ அந்த பேஸை வச்சு இந்த பால் விளாட்லாம்.
1: இன்னொன்று, இப்போ இந்த கேம் வந்து தண்ணியில் பேஸ் பண்ணி தான், வாட்டரில் நீங்கள் அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை, ஏன்னா வாட்டரில் மூவ் பண்ணுறதே ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விளையாட்டை விளையாடி அதை நம்ம ஜெயிக்கணுன்ற எய்மோடு ஆடும்போது இந்த ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம், போத் மென்டல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இதற்கான வழிகாட்டுதல்களாக ஒரு கோச்சாக நீங்கள் எப்படி வந்து உங்கள் டீமை ரெடி பண்ணுறீங்க, அந்த டிப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
0: இப்போ என் பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி செஷன்ஸ் சொல்லிட்டு ஷெடியூல் போட்டுருவேன். ஷெடியூல் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் 40 நிமிஷம் விளையாடுவாங்க ஒரு மேட்சை. ஸோ அந்த 40 நிமிஷம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு எண்டூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸ்பீடு இல்லைனா விலக்கே ஆகாது. ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்பீட் ரியாக்ஷன்லேருந்து எல்லாமே தேவை. ஸோ ஒரு நாள் ஸ்பீட் செஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம் ஒர்க் அவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கேமை ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்பீடாகவும் எண்டூரன்ஸாக வளராங்களோ அதே அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் வேணும். ஸோ அதை வந்து காமாக இருக்கணும், ஹெவி ப்ரெஷர் வரும், கேம் சுச்சுவேஷனில் ரொம்பவே காமாக இருக்கணும். அப்போ வந்து யோகா கிளாஸ் இருக்குது, மெடிடேஷன் கொடுப்போம் ஒரு நாள். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஃபிட்னஸ்க்கு வந்து வெளியே எந்தளவுக்கு ஃபுட்பால் அதுக்கெல்லாம் வந்து லேண்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம், அதேமாதிரி ரன்னிங் ஒர்க் அவுட்டு ஜிம் ஒர்க் அவுட்டு ஃபிட்னஸ்ஸு கார்டியோ எல்லாமே பண்ணுவோம். பண்ணிட்டு இது பண்ணால் மட்டும் தான் வெறும் ஸ்விம்மிங் மட்டும் பண்ணும் போது வேலைக்கு ஆகாது தான். ஸோ அதே மாதிரி லேண்ட்லையும் பண்ணும், வாட்டர்லையும் பண்ணும்.
1: இன்னொன்று, இப்போ இந்த விளையாட்டை வந்து இன்டர்நேஷ்னல் அரினாவில் பார்க்கும்போது எந்தெந்த நாடுகள் இதில் டாமினேட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு கோச்சாக ஒரு பிளேயராக இருந்து ஒரு கேப்டனாக இருந்து ஒரு கோச்சாக இப்போ வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த கம்பாரிசனில் பார்க்கும்பொழுது எப்படி நம்ம வந்து உலக தரத்தில் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஏதாவது வின் பண்ணணும் அப்படின்றப்ப எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும், அதற்கான வழிகளாக நீங்கள் என்னென்ன வகுத்துருக்கீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: இதுக்கு வரைக்குமே வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரி செர்பியா தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எதுனா இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி தான், அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் போகலை. அதெல்லாம் இப்போ இந்தியா ஃபெடரேஷன் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்கனாக்கா இந்தியன் கேம்ப் எல்லாருமே வந்து ஹங்கேரியில் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அந்த வென்யூக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க கூட வரப்போ இன்னும் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு. வாட்டர் போலோ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி க்ரோத்திங் இருக்குது, முன்னாடி விட க்ரோத்திங் இருக்குது. இந்தியா லெவலில் இன்னும் அதிகமாகவே இருக்குது. நான் தமிழ்நாட்டு லெவலில் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். அது எங்கள் மூலியமாக வரணுன்ட்டு நான் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
1: இப்போ அடுத்ததான், ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்குறாங்க, அவங்க குழந்தைகளை வந்து இதில் இணைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஒரு தயக்கம் இருக்குது, தண்ணியில் விளையாடுற அந்த பயம் அந்த விஷயங்கள்லாம் வந்து யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸாக என்ன இருக்குது?
0: மற்ற ஸ்போர்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு ஸ்கில் மட்டும்தான். பட் ஆனால் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு வாட்டர் போலெல்லாம் கற்றுக்கிட்டாங்கனாக்கா அது உங்களுக்கு லைஃப் ஸ்கில் ஆகிடும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் பசங்க ஃபேமிலியாக வந்து கடலில் எங்கே போகிறீங்க, போயிட்டு வந்து பார்த்து திடீர்னு சப்போஸ் போட்டு ஒரு கவுந்துருச்சுனா ஒரு ஃபிஷர்மேனும் சொல்கிற போட்டு கவுந்துருச்சுனாக்கா ரொம்ப தூரம் ஸ்விம் பண்ணி வர முடியாது. ஆனால் ஒரு ஸ்விம்மரால் அவனை சேஃப்டி பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களையும் சேர்த்து சேஃப்டி பண்ணிக்க முடியும், உங்களையும் அவனால் ரெஸ்கியூ பண்ண முடியும். ஸோ வாட்டர் பூல் விளாடும் போது அந்த பாலை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி உங்களையும் கேரி பண்ணி ரெஸ்கியூ பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்கில்லும் கூட. ஒரு ஒரு வருஷம் விளாண்டுட்டானாக்கா ஒரு வருஷம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டானாக்கா அவனுக்கு லைஃப் டைம் ஸ்விம்மிங் மறக்காது, கண்டிப்பாக மறக்காது. அவன் ப்ராக்டிஸ் வந்துட்டே இருக்க இருக்க அவன் ஃப்யூச்சரில் சப்போஸ் எங்கேயாச்சும் ஒரு ட்ராவலோ டூரோ தனியாக போனாலும் சரி, இல்லை ஃபேமிலியோட போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, அவன் போகிறது வந்து அவன் குரூப்புக்கே வந்து சேஃப்டியாக இருக்கும். அவன் ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சால் போதும் எல்லாருமே காப்பாற்றிடுவான். ஆனால் மற்ற ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலோ அதை பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஸ்கில் அவ்வளோதான் முடிஞ்சு. இது லைஃப் ஸ்கில், ஸ்விம்மிங் கற்றுக்கிறது எல்லாருக்குமே நல்லது. சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாங்கனாக்கா ஃப்யூச்சரில் வந்து அவங்க சாம்பியன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு.
1: இப்போ ஜென்ரலாக பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த கேம்குள்ளே நீங்கள் என்டர் ஆகும்போது, ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு பரவாயில்ல தெரியாத ஒரு கேம், இது நீங்களே வந்து ஆக்சிடென்டலாக தான் இது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி இதை என்கரேஜ் பண்ணாங்க, எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் வந்து இதை சப்போர்ட் பண்ணாங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ரொம்ப தயக்கமாக தான் இருந்தாங்க, என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபிஷர்மேனில் ஸோ அதுலேருந்து வெளியே வரது கஷ்டம். ஒரு ஃபிஷர்மேன் கிராமத்தில் இருந்து ஸ்கூல் படித்து வேலைக்கு போகிறதே கஷ்டம், ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் அந்த இதுலேருந்து. ஏன்னா ஒரு 2 வருஷம் நானும் போய் போட்டுக்கு மீன் பிடிக்க போயிருக்கேன் ஸோ அந்த கேம்லேருந்து. ஸோ அதுலேருந்து சொல்கிறேன், உள்ளே வந்தப்போ அந்த தயக்கம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பண்ணி பண்ணி மெடல் பண்ணுறதுக்கப்புறம் நியூஸில் வந்தேன், ஒரு நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு கூட இருக்கவங்களாம் சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஷூ வாங்கி தர மாட்டாங்க, ஆனால் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 10 ஹவர்ஸும் ஷூ போட்டிருந்தேன். வீட்டில் வருமானமே அவ்வளோதான், ஒரு மாதத்துக்கு வருமானமே அவ்வளோதான். அந்த ஷூ எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு நேஷ்னல்ஸ் மெடல் பண்ணப்போ. எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து ரொம்ப கை கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் சரி, நான் 1 வருஷம் வேலை இல்லாமல் தான் இருந்தேன் காலேஜ் முடிச்சுட்டு. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கு போயிட்டுருந்தேன், குளத்தில் போயிட்டேன். எனக்கு நிறையா வெளியெல்லாம் நடந்ததுனால வந்து என்னால் திரும்ப கண்டினியூ பண்ண முடியுமான்ட்டு ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டேன். ஒரு ஆக்சிடென்ட் வேறு ஆச்சு, சரி இதுக்கப்புறம் பண்ண முடியாது நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு வந்து அப்போ சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அப்புறம் என்னோட கோச். அவங்க வந்து எனக்கு கை வா எப்படி விட்டு போகலாம் நீ அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. அப்படியே என்னை கூப்பிட்டு வந்து என் கோச் என் கூட வச்சுக்கிட்டேன், அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க, வச்சு தஞ்சாவூர்லேயே வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சரி

0: பண்ணுவோம். திரும்ப உள்ளே வந்தது எங்கள் அப்பா அம்மா என்னோடய கோச்சோட சப்போர்ட்னு தான். கோச் பேர் ரஞ்சித் குமார். ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து நான் எந்த கீழே டவுனாக ஃபீல் பண்ணப்போலாம் வந்து எனக்கு கை கொடுத்தது. ஸ்டில் இப்போ வரைக்குமே அவர் மட்டும்தான் எனக்கு கை கொடுத்துட்ருக்காரு. அவரோட தயவில் தான் இருந்துகிட்ருக்கேன். அவருக்கு தான் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. அவரோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த்தில் தான் நான் வந்து இந்த தனியார் பள்ளிக்கழகத்துக்கு வேலைக்கு வந்தேன். அது டாக்டர் மோகன் கிருஷ்ணன் சார் வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. சான்ஸ் கிடச்சிது நான் ஸ்டில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் இன்னமும் அவரை வந்து மேலே கொண்டு போவேன். அவர் பேரை இன்னமும் நான் காப்பாற்றுவேன். எங்கள் பேரையும் எங்கள் வீட்டு பேரையும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஒரு ஃபிஷர்மேனாக இருந்து தனியார் பள்ளிக்கழகத்தை வேலை பார்க்குறது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் கிராமத்துலேயும் சரி சொல்கிறது அவங்களுக்குமே ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. இங்கே நம்ம சென்னை சைடுமே வந்து இந்த ஏரியாவிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறியா ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த சைடு இருந்து வெளியே வரது கஷ்டம். ஸோ வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நானும் என்னை விட மேலே கொண்டு போவேன். ஒரு இந்தியா ரெப்ரஸ் பண்ண வைக்கிறது தான் என்னோடய ஒரே டார்கெட்.
1: ஸ்போர்ட்ஸுன்றது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கை தரத்தையே எப்படி மேம்படுத்தும், எப்படி நம்மளை மேலே கூட்டு போகுன்றதுக்கு நீங்கள் கொடுத்த உங்களோட லைஃப் பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு நல்ல உதாரணம். அடுத்ததாக உங்களுடைய பயணம் தொடர்ந்து இந்த விளையாட்டில் இத்தனை வருஷம் இருந்துருச்சு, பல உன்னத எண்ணங்களோடு நீங்கள் இந்த கேமை வந்து கேரி பண்ணிருக்கீங்க. உங்களுடைய லாங் டேர்ம் விஷன் ஷார்ட் டேர்ம் விஷன் என்னன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து இதை வந்து நம்பர் ஒன் ஆக்கணும். என் டீம் என்னோடய தமிழ்நாடு டீமை வந்து இந்திய லெவலில் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் எடுத்துகிட்டு போகணும். இந்தியாவில் குறைஞ்சபட்சம் 5 பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாடு பிளேயராக இருக்கணும். அதுதான் ஒரே விஷயம். இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு ஆள் தான் வந்து இந்தியா ரெப்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் மாறணும். தமிழ்நாட்டில் இருந்து மேலே போகணும். அதுதான் என்னோட ஒரே விஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த பல்கலைக்கழகத்துக்கான யூனிவர்சிட்டி கேம்ஸில் வந்து இந்தியாவில் நம்ம காலேஜ் அதாவது என் யூனிவர்சிட்டி நான் வேலை பார்க்குற யூனிவர்சிட்டி நம்பர் ஒன் பொசிஷன் வரணும். அதுதான் என்னோடய விஷன். இப்போதைக்கு ஒரு 5 வருஷத்தில் கண்டிப்பாக அதை கொண்டு வந்துடுவேன். ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து 32 இடத்துல இருந்து 6 இடத்துக்கு கொண்டு வந்தேன். எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கிடச்சினாக்கா அந்த பொசிஷன் வந்துடுவேன். மேபி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து மெடலோட கூட இங்கே வந்து திரும்ப ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம். என் அந்த மெடலோட வந்தனாக்கா என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தினாக்கா அந்த எஸ்டிஎடி 3% கோட்டா இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே அது மூலமாக வேலை கிடைக்கும் அந்த ஒரு மெடல்னால். எல்லாரும் கவர்மெண்ட் வேலையில் போயிடுவாங்க. அந்த 15 பேருமே அந்த டீமில் இருந்து உள்ளே விளாண்டவங்கலேருந்து வெளியே உட்காந்தவங்கலேருந்து 15 பேருக்குமே வந்து அந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதில் ஈஸியாக அவங்க வந்து வேலை கிடச்சிரும். காலேஜ் முடிக்கிறதுல வேலை கிடச்சிரும். காலேஜ் முடிச்சுன்னு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஊக்கத்தொகையும் கிடைக்கும். ஒரு மெடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 lakh தராங்க. ஒரு பிரான்ஸ் மெடல் வச்சா 75,000 தராங்க. சில்வர் மெடல் பண்ணால் 1 lakh தராங்க. ஸோ அது வந்து அவங்க வீட்டுக்குமே வந்து இன்னும் இதாக இருக்கும். ஏன்னா ஒரு நிறையா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரீ கோட்டாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்தாங்கனாக்கா அவங்க வீட்டில் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னாக்கா காலேஜ் முடிக்கணும், வேலைக்கு போகணும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டாலி பண்ணுறதுக்கு இதுமாதிரி அவங்க அச்சீவ் பண்ண கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் அவங்க வீட்லேயும் ப்ரெஷர் குறையும். ஸோ இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஓவரால் வியூ மாதிரி, அதாவது விளையாட்டுன்றது மட்டும் இல்லாமல் அந்த விளையாட்டை சார்ந்து அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார சப்போர்ட் கிடைக்கணும், அதே மாதிரி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மேம்படணுன்ற வரைக்கும் ஒரு விஷனோட நீங்கள் இந்த பயிற்சியை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறி உலக அளவில் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் ஒரு டைட்டில் வின் பண்ணுவீங்க, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பீங்கன்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி, நன்றி சார்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்.
3: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
4: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
4: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
3: வீதி நாடகம்,
4: நாட்டிய நாடகம்,
3: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
4: மாயாஜாலம்,
3: புராண கதைகள்,
4: பொம்மலாட்டம்,
3: தோல்பாவை கூத்து
4: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
4: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு https://cbcindia.com

0: govin என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறைகேண் 301, இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-415-1549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: இம்மாதம் 30ஆம் தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி.
2: பாரு எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
3: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
2: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி சோலையாறு 6 சென்டிமீட்டர், தேவாலா சின்கொனா பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை விண்ட்வர்த் கூடலூர் பஜார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேல்கூடலூர் அவலாஞ்சி 4 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு பார்வுட் 4 முக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு, நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உட்பிரையர் நடுவட்டம் கிளன்மார்கன், தேனி மாவட்டம் தேக்கடி, சிவலோகம், சிறுவாணி அடிவாரம், பேச்சுப்பாறை, காக்காச்சி, ஆழியாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையம், கடலூர், ஈரோடு, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் பகுதிகளிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தின் சில இடங்களில் இயல்புக்கு குறைந்தும் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 31ஆம் தேதி அன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதி அன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி

மறை மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 31ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் சற்று மாற்றம் இருக்கும். முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்றே குறைந்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். இன்று மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குறள முதம்.

அழகிய நெற்றியை உடைய மனைவியின் விருப்பத்தை மட்டுமே ஏற்று செயலாற்றக்கூடியவர்கள் நண்பர்களின் குறைகளை தீர்க்க மாட்டார்கள், நன்மை விளையும் செயல்களில் ஈடுபடவும் மாட்டார்கள். குறள் எண் 908 அதிகாரம் பெண்வழிச் சேரல்.

0: அழகிய நெற்றியை உடைய மனைவியின் விருப்பத்தை மட்டுமே ஏற்று செயலாற்றக்கூடியவர்கள் நண்பர்களின் குறைகளை தீர்க்க மாட்டார்கள், நன்மை விளையும் செயல்களில் ஈடுபடவும் மாட்டார்கள். குறள் எண் 908 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேயர்களை இப்பொழுது திரைகணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் சித்ராவின் குரலில் அழகன்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.

0: தெரியுமா? அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைக்கணத்திற்கு நிறைவாக கே ஜே யேசுதாஸ் குரலில் உன்னை சொல்லி குற்றமில்லை.

0: திரைகணம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கை ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகணம், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 12 பகுதி. காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ர விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மௌன விரதம் நாடகம், எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை, திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை திரையிசை, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலம், அரிய நபரிடமிருந்து வரும் பணம் ஆபத்தானது, எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:00 to 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை, சேர்த்தரை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். காலை 10:00 முத்துச்சிதறல், 11:00 தென் செந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல், எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில், மலிவான போக்குவரத்தை நோக்கியே நிலையான மாற்று எரிசக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தையல் கலைஞர் ஜெபசெல்வி கிரீஸ் அவர்களுடன் நேர்முகம். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம் பங்கு பெறுபவர் எம்பி காயத்ரி அவர்கள், அமைப்பு உமா மீனா அவர்கள். 2:15 மாலை 5:30 திரைகாணம், 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சிரோய்கா. 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 உழவர் உலகம். தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள், காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் அ ரூபநந்தினி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:00 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், திரைகாணம் 8:05. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.8°C, குறைந்தளவு 21.6°C, காற்றில் ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.2°C, குறைந்தளவு 29°C, காற்றில் ஈரப்பதம் 55%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 29°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Valsa Williams. The Lok Sabha today passed the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation incorporates

0: இளையராணி திருப்புரம்பியத்தில் இருப்பதாகவும் அங்கே வந்தியத்தேவனும் வரவேண்டும், அவர்களுடனே அவனும் சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் இடும்பன்காரி. அதற்கு வந்தியத்தேவனும், தானும் அந்த பக்கம்தான் போக வேண்டும், ஆகையால் வருகிறேன் என்று கூற இதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதைச் சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்துக் கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவன் உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலைபாய்ந்தன. வானதியின் கதி என்ன? தெரியவில்லை. மதுராந்தகர் என்ன ஆனார்? தெரியவில்லை. தன்னுடைய கதி இன்றிரவு என்ன ஆகப் போகிறது? அதுவும் தெரியவில்லை. கடம்பூர் மாளிகையில் அன்று கண்டறிந்த சதிச்செயலை விட பன்மடங்கு சதிச்செயலை பற்றி இன்று நேர்முகமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் பிரயோஜனகரமானதுதான். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? தன்னை உயிரோடு தப்பிச் செல்ல இவர்கள் விடுவார்களா? இவர்களோடு சேர்ந்து விடும்படி தன்னையும் கட்டாயப்படுத்துவார்கள்? மாட்டேன் என்று சொன்னால் பலியிடத்தான் பார்ப்பார்கள். ஒருவேளை மறுபடியும் நந்தினியின் தயவினால் பழுவூர் இளையராணியின் பெயரை ரவிதாசன் கூறியதும் அவர்களுடன் போகத்தான் இணங்கிவிட்டதை வந்தியத்தேவன் நினைத்து பார்த்தான். அது அவனுக்கே வியப்பை அளித்தது. மாயை என்றும் மோகம் என்றும் பெரியோர்கள் சொல்வது இதைத்தான் போலும். அவள் எவ்வளவு பயங்கரமான சதிச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆயினும் அவளை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் அதை பயன்படுத்திக் கொள்ள அவன் மனத்தில் ஓர் ஆர்வம் எழுந்தது. அடக்க முடியாமல் தன்னை மீறி எழுந்தது. யோசித்து பார்ப்பதற்கு முன்னால் அவன் வாய் வருகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டது. ஆனால் வேறு வழிதான் என்ன? ரவிதாசன் கூறியது போல இத்தனை பேருடன் தன்னந்தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. சிறிது அவகாசம் கிடைத்தால் தப்பிச் செல்வதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் தென்பட்டாலும் தென்படலாம். அத்துடன் இந்த சதிகார கூட்டத்தைப் பற்றியும் இவர்களுடைய நோக்கங்களைப் பற்றியும் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். காஞ்சிக்கா போகிறாய், அங்கேதான் என்னோட முக்கிய சத்ரு இருக்கிறான் என்று அந்த சின்னஞ்சிறு குழந்தை மழலை மொழியில் கூறியது அடிக்கடி வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் யார்? அவனை சக்கரவர்த்தி என்று இவர்கள் அழைப்பதேன்? முக்கிய சத்ரு என்று அச்சிறுவன் யாரை குறிப்பிடுகிறான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவனுடைய மனத்தில் பதில்களும் தோன்றிக் கொண்டிருந்தன. நினைக்க நினைக்க பயங்கரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கடவுளே, இவற்றுக்கெல்லாம் முடிவு எப்போது? வெகு சீக்கிரத்தில் என்று அவனுக்குள் ஒரு குரல் சொல்லிற்று. அந்த அதிசய ஊர்வலம் போய்க்கொண்டே இருந்தது. வயல்கள், வாய்க்கால்கள், வரப்புகள், காடு மேடுகளைத் தாண்டி ஒரு கணமும் நிற்காமல் போய்கொண்டிருந்தது. கடைசியாக வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய மண்ணி நதியையும் தாண்டி அப்பால் திருப்புறம்பயம் எல்லையை அடைந்தது. பள்ளிப்பனையைச் சுற்றிலும் மண்டியிருந்த காட்டுக்குள்ளும் பிரவேசித்தது. 100 வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இப்போது பாழடைந்த காடு அடர்ந்திருந்த பள்ளிப்படை கோவிலை முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கிறோம். ஆழ்வார்க்கடியான் இங்கே ஒளிந்திருந்தான். ரவிதாசன் முதலியவர்களை அவர்களுடைய சதியை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டான். அதே இடத்துக்கு இப்போது வந்தியத்தேவனும் மற்றவர்களும் வந்து சேர்ந்தார்கள். பாழடைந்த பள்ளிப்படையின் ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக வந்தியத்தேவனையும் அவன் குதிரையையும் அழைத்து வந்தார்கள்.
1: அப்பனே, சற்று நீ இங்கேயே இரு. உன்னை கூப்பிட வேண்டிய சமயத்தில் கூப்பிடுகிறோம். தப்பித்துச் செல்லலாம் என்று கனவு காணாதே. பழக்கப்பட்டவர்களைத் தவிர வேறு யாரும் இக்காட்டுக்குள் வரவும் முடியாது, வெளியேறவும் முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் நிச்சயம் உயிரை இழப்பாய் என்றான் ரவிதாசன்.
0: அப்படி நான் வழி கண்டுபிடித்து போக பார்த்தால் நீ மந்திரம் போட்டு கொன்று விடுவாய் இல்லையா மந்திரவாதி என்று கூறி வந்தியத்தேவன் நகைத்தான்.
1: சிரி சிரி நன்றாய் சிரி
0: என்று சொல்லி ரவிதாசனும் சிரித்தான். அந்த சமயம் பார்த்து எங்கேயோ தூரத்தில் நரி ஒன்று ஊளையிடத் தொடங்கியது. அதை கேட்டு பக்கத்தில் எங்கேயோ கோட்டான் ஒன்று முனகியது. வந்தியத்தேவனுடைய உடல் சிலிர்த்தது. குளிரினால் அல்ல, அடர்ந்த அந்த காட்டின் மத்தியில் வாடைக்காற்று பிரவேசிக்கவும் பயந்ததாக காணப்பட்டது. ஏன், அங்கே மழை கூட அவ்வளவாக

பெய்ததாக தெரியவில்லை. தரையில் சில இடங்களில் மட்டும் மழை துளிகள் சொட்டி ஈரமாயிருந்தது. காற்று இல்லாதபடியால் இறுக்கமாக இருந்தது. அங்கே வந்து சேர்வதற்குள் வந்தியத்தேவனுடைய அரைத்துணி உலர்ந்து போயிருந்தது. சுற்றி கட்டியிருந்த துணிச்சுருள் மட்டும் ஈரமாயிருந்தது. அதை எடுத்து விரித்து பக்கத்தில் கிடந்த பாறாங்கல்லின் மீது உலர்த்தினான். அதே கல்லின் ஒரு மூலையில் வந்தியத்தேவன் உட்கார்ந்து பள்ளிப்படை சுவரின் மீது சாய்ந்து கொண்டான். அவனுக்கு காவலாக அருகில் ஒருவன் மட்டும் இருந்தான். சற்று தூரத்தில் காட்டின் மத்தியில்

0: உட்கார்ந்து பள்ளிப்படை சுவரின் மீது சாய்ந்து கொண்டான். அவனுக்கு காவலாக அருகில் ஒருவன் மட்டும் இருந்தான். சற்று தூரத்தில் காட்டின் மத்தியில் ஏற்பட்டிருந்த இடைவெளியில் அவனுடன் மற்றவர்கள் வட்ட வடிவமாக உட்கார்ந்திருந்தார்கள். பள்ளிப்படைக்கு உள்ளே இருந்து ஒருவன் பழைய சிம்மாசனம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து போட்டான். அதில் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவனை உட்காரச் செய்தார்கள். தீவர்த்திகளில் இரண்டை மட்டும் வைத்து கொண்டு மற்றவற்றை அணைத்து விட்டார்கள். அவ்விதம் தீவர்த்திகளை அணைத்த போது எழுந்த புகை நாலா புறமும் சூழ்ந்தது. ராணி இன்னும் வரலையே என்றான் ஒருவன்.
1: சமயம் பார்த்துத்தான் வரணும். இரண்டாவது ஜாமத்திலேதான் நானும் வரச் சொல்லியிருக்கிறேன். அதுவரையில் வழுதி குலத்து புகழ் மாலையை யாராவது பாடுங்கள் என்றான் சோமன் சாம்பவன்.
0: இடும்பன்காரி உடுக்கு ஒன்றை எடுத்து லேசாக அதை தட்டினான். தேவராளன் ஏதோ ஒரு பாட்டை பாடத் தொடங்கினான். வந்தியத்தேவன் தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டும் இருந்தான். வழுதி குலம் என்பது பாண்டிய குலம் என்று அவன் அறிந்திருக்கிறான். பாடல் ஏதோ ஒரு சோகப் பிரலாபமாக அவன் காதில் துணித்தது. உடுக்கின் நாதமும் சோகப் பாடலின் இசையும் அவன் உள்ளத்தில் ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கின. பாடலில் சிற்சில வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன. அவற்றிலிருந்து அந்த இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் போரை பற்றிய வரலாறு அவன் நினைவுக்கு வந்தது. ஆம், அங்கேதான் வரகுண பாண்டியனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் 3 நாட்கள் கொடிய யுத்தம் நடந்தது. பல்லவனுக்கு துணையாக கங்க மன்னன் பிருத்திவிபதி வந்தான். அந்த போரில் மாண்ட லட்சக்கணக்கான வீரர்களைப் போல அந்த மகாவீரனும் இறந்து விழுந்தான். அவனுடைய ஞாபகமாக கட்டிய பள்ளிப்படை கோவில்தான் இப்போது சதிகாரர்கள் கூடும் இடமாக அமைந்திருக்கிறது. கங்க மன்னன் இறந்ததும் பல்லவர் படைகள் சிதறி ஓடத் தொடங்கின. பாண்டிய சைன்யத்தின் வெற்றி நிச்சயம் என்று தோன்றியது. இந்த சமயத்தில் சோழர் படைகள் பல்லவர்களின் உதவிக்கு வந்தன. அந்த படைக்கு தலைமை வகித்து திருமேனியில் 96 புன் சுமந்த விஜயாலய சோழன் வந்தான். 2 கால்களையும் முன்னமே இழந்திருந்த அந்த வீரப் பெருங்கிழவனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். 2 கைகளிலும் 2 நெடிய வாள்களை ஏந்தி கொண்டு அவன் பாண்டியர் சைன்யத்தில் புகுந்தான். 2 வாள்களையும் சக்ராகாரமாக சுழற்றி கொண்டே போனான். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் இருபுறமும் பாண்டிய வீரர்களின் உயிரற்ற உடல்கள் மலைமலையாக குவிந்தன. சிதறி ஓடிய பல்லவ சேனா வீரர்கள் திரும்பி வரத் தொடங்கினார்கள்.
2: ஜன ஜன ஜன ஜனார்,
0: 10,000 வாள்கள் மாலை சூரியனின் மஞ்சள் வெயிலில் மின்னிக் கொண்டு வந்தன.
2: டன டன டன டனார்,
0: 10,000 வேல்கள் இன்னொரு பக்கத்திலிருந்து ஒளிவீசி பாய்ந்து வந்தன. வாள்களும் வேல்களும் மோதின. 1,000 10,000 தலைகள் 4 புறமும் உருண்டன. 1,000 10,000 உயிரற்ற உடல்கள் விழுந்தன. குதிரைகள் கனைத்துக் கொண்டே செத்து விழுந்தன. பிளீங், யானைகள் பிளிரிக் கொண்டே மாண்டு விழுந்தன. இரத்த வெள்ளத்தில் செத்த மனிதர்கள் மிருகங்கள் உடல்கள் மிதந்தன. 20,000 கொட்டைப்பருந்துகள் வட்டமிட்டு பறந்து வானத்தை மூடி மறைத்தன. 30,000 நரிகள் ஊளையிட்டுக் கொண்டு ஓடி வந்து போர்க்களத்தை சூழ்ந்து கொண்டன. ஐயோ என்று 50,000 ஓலக்குரல்கள் ஒன்றாய் சேர்ந்து எழுந்தன. விடாதே, பிடி, துரத்து, வெட்டு, குத்து, இவ்விதம் 100,000 குரல்கள் முழங்கின. 10,000 ஜெயபேரிகைகள் அதம் மதம் மதம் என்று சப்தித்தன. 20,000 வெற்றிச் சங்கங்கள் பூம் பூம் பூம் என்று ஒலித்தன. ஹா ஹா ஹா ஹா என்று 60,000 பேய்கள் சிரித்தன. வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். 4 புறமும் பார்த்து விழித்தான். பள்ளிப்படை சுவரில் சாய்ந்தபடியே சிறிது நேரம் தான் கண்ணயர்ந்து விட்டதாக அறிந்து கொண்டான். அந்த அரை தூக்கத்தில் கண்ட பயங்கரமான கனவை மறுபடி நினைத்து பார்த்தான்.
3: கனவுதானா அது? இல்லை
0: இல்லை, உடுக்கின் முழக்கத்துக்கு இணங்க தேவராளன் பாடிய பாடலில் போர்க்களத்தை பற்றிச் செய்த வர்ணனைதான். அப்படி அவன் மனக்கண் முன் தோன்றியிருக்க வேண்டும்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: நேர்களே, கோடிக்கரையில தாழைப்புதர் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடிச்சுக்கிட்டு நின்றபடி ரவிதாசனும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட காட்சியை நினைவுபடுத்திப்போம். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா? எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய்? நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன். சௌக்கியமாக இருப்பதாக 10 நாளைக்கு முன்பு செய்தி

0: கிடைத்தது. ஆஹா, எத்தனை நாள் ஆயிற்று பார்த்து. சரி, இந்த சக்கரவர்த்தி எப்படிப்பட்டவர் பாருங்க. வந்தியத்தேவன் கேட்டான், இருட்டில் தனியாக இருக்க உனக்கு பயமா இல்லையா? பயம் என்ன, தினந்தினம் இந்த மாதிரி தானே இருக்கிறேன். புலிக்கு கூட பயம் இல்லையா? அம்மாவுக்குத்தான் பயம். நான் மீன், புலியை விழுங்கி விடுவேன். ஆமாங்க, சோழ புலியையே முழுங்கக்கூடிய பாண்டிய மீன். ராணி இன்னும் வரலையேன்னு ஒருத்தன் கேட்டான் அல்லவா, அதுக்கு சோமன் சாம்பவன், ஆமாம், கொள்ளிடக்கரையில் இடும்பன் காரியுடன் இணைஞ்சு திருப்புறம்பையும் பள்ளிப்படைக்கு வந்தானே, அவன் சொல்கிறான் சமயம் பார்த்து தானே வரணும். இரண்டாவது ஜாமத்தில் தான் நானும் வர சொல்லியிருக்கேன். இரவின் இரண்டாம் ஜாமம் 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை. சரி, நானும்னு சொல்கிறான். அந்த கும்பலில் இவனும் பெரிய ஆள் போலும். வழுதி பண்டை காலத்தில் பாண்டியர் 5 பெரும் பிரிவினராக இருந்தாங்க. தென்னவர், கவிரியர், வழுதியர், செழியர், மாரர். இதனால் பஞ்சவருங்கிற பொதுப்பெயர் பாண்டியருக்கு உண்டு. பிரலாபம், புலம்பல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் திருப்புறம்பைய போரை பற்றி ஆசிரியர் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டு வர்றார். இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த போர். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருவள நல்லூர் என்ற ஊரில் நடந்த போரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இத்தருணத்தில் பொருத்தமாயிருக்கும். காரணம், உடுக்கின் நாதமும் சோக பாடலின் இசையும் சேர்ந்து திருப்புறம்பைய போர்க்கள காட்சிகளை தோற்றுவித்தமை போல பெருவள நல்லூர் போர்க்காட்சிகளை கூரம் பட்டயம் வர்ணிக்குது. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையே நடந்த இந்த போரில் கணக்கற்ற வீரரும் யானைகளும் குதிரைகளும் போன போது எழுந்த புழுதி சூரியனையே மறைச்சிட்டு தான். யானைகளின் அசைவு கார் மேகங்களைப் போலவும், வாட்களின் ஒளி மின்னலைப் போலவும், முரசொலி இடி முழக்கம் போலவும் இருந்தனவா? இந்த மாதிரியான வர்ணனைகள் போரின் கொடுமையை சுட்டி காட்டுறதா அமைஞ்சா நல்லது.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்கள் இப்பொழுது திரை இசை கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி குரலில் சிரித்து வாழ வேண்டும்.

0: சித்திர இசை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இனி விரிவான செய்திகள்.

0: தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலந்தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆம் ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 120,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான சட்ட திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளின் வருவாயும் அதிகரிப்பதாக சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் விஜய்சங்கர். நான் 10 இயர்ஸ் முன்னாடி யூஎஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்டர் ஆகிட்டேன். அண்ட் இப்போ வந்திருக்க எத்தனால் ட்ரெண்டும் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எத்தனால் கான்சென்ட்ரேஷன் நம்ம பெட்ரோலில் வரதுனால நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸும் குறையும். ஸோ 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் நமக்கு குறையிறப்போ அதுவே பில்லியன்ஸ் லெவலில் நமக்கு எக்கனாமி இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி எத்தனால் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது எரிக்கிறப்போ அது ரொம்ப கிளீனாக எரியும். நம்மளோட சுற்றுச்சூழல், நம்ம என்வாயன்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும்.
2: என் பெயர் சரவணன், வேலூர்லேருந்து பேசுகிறேன். எத்தனால் பெட்ரோல் வந்து கரும்பு சோளத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற ஒரு பொருளாக இன்றைக்கி இருக்குது. நச்சு வாயு வெளியே வராமல் இருக்குது. அதை பயன்படுத்துறதுனால இன்ஜின் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆவறதில்லை. எத்தனால் வந்து கரும்பு சோளத்தில் தயாரிக்கிறதுனால விவசாயிகள் பலனடைகிறாங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு

0: உள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் August 1 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வீரணம்பாளையத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பயனாளிகளிடம் வழங்கினார். கோவை மாவட்டம் ஆழியாறு பகுதியில் புலிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் இன்று அகற்றினர். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அருகே 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கால்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ்ராம், இங்கிலாந்தின் ஜோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வென்ஷி சூவை வென்றார். இப்போட்டியின் இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தருண் மண்ணைப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோரும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி September 19 தொடங்கி October 4 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில் இளையராஜா குரலில் இதயம் படத்திலிருந்து, நிலவே ஒரு பொட்டு, அந்த நிலவுக்கே பொட்டு வைத்தால்.

கலகலக்கும் மணியோசியும் சலசலக்கும் குயிலோசியும் ஒலிக்கும் பொழுது இனி என்ன பிரிவு, எல்லாமே உறவு. ஈரமான ரோஜாவை படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி திரைகணம் கேட்கலாம். பொல்லாதவன் திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: திரைக்கணம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி. ராம்குமார்.
1: அரியலூர் நகரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் விழுதுகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சேவை மையங்களில் உடல் மற்றும் மன அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு நிபுணர்களால் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, பேச்சு மற்றும் மொழி குறைபாடு உடையோருக்கான சிறப்பு கல்வி மற்றும் அறிவாற்றல் பிரச்சினை தொடர்பான சிறப்பு கல்வி போன்ற தரமான சேவைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இம்மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் நாள்பட்ட மறுவாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்வது, ஒரே இடத்தில் சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை, உளவியல் சிகிச்சை ஆகிய 6 சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த சேவைகளை வழங்குவதற்கு தேவையான சிகிச்சை உபகரணங்களுடன் தகுதியான வல்லுநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து

0: அரசின் திட்டங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மையத்தினை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி நேரில் பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மறுவாழ்வு சேவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இம்மையம் செயல்படுவதாக கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி.
1: மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரே இடமா இந்த இடம் இருக்கும். ஒரு பிசியோதெரபிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுன்சிலர், அதே மாதிரி பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பயிற்சிக்கான உபகரணம், இதெல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு வசதி வந்து நம்ம இப்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். குழந்தைங்களோட டிஃபிகல்ட்டியை சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு அவங்கள வந்து ஒரு நம்மள மாதிரி நார்மலா எல்லாரும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஒரு விதமாகவும், அதே மாதிரி இந்த சென்டர்ல இருக்கும்பொழுது அவங்களுடைய பணியை செய்துக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாரும் வந்து உதவி செய்யணும். அதுக்கு இப்ப அரசாங்கத்தினுடைய இந்த இந்த சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நிறுவிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம மத்த தாலுக்காகலயும் 15 to 20 days அது போஸ்ட் வந்துடும்.
0: அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 10 கோடியே 15 லட்சம் மதிப்பில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகள் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் திறந்து வைத்து ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜ்குமார் வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இரத்த தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் அண்மையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாளினி தொடங்கி வைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய பேரணி கல்லூரி சாலை, இருசுக்குட்டை, செந்துறை சாலை, மாவட்ட விளையாட்டு அரங்கம் வழியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவடைந்தது. அனைவரும் இரத்த தானம் வழங்குவோம், உயிரை காப்போம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். பேரணியில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர், மருத்துவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து இரத்த தானம் வழங்கிய இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தினை முன்னிட்டு மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் மிருளாளினி தலைமையில் ஏற்கப்பட்டது. இதனையடுத்து செவிலியர் கல்லூரி மாணவிகள் சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. இதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம், இளம் வயது திருமணத்தை தடுப்போம், இளம் வயது கற்பத்தை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாளினி அண்மையில் தொடங்கி வைத்தார். பேரணியில் முழுமையான தகவல்களை அளிப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம், செந்துறை சாலை, இருசுக்குட்டை வழியாக அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவடைந்தது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழு தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து விளக்கினர். மேலும் இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நல திட்டங்கள் அனைத்து பயனாளிகளுக்கும் முறையாக கிடைக்கவும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அக்குழு தலைவர் திருமாவளவன் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்.
2: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகண மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரில் இருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ்

சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும் நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய

0: மட்டுமல்ல என்றும், நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரம் பாடலை 2 சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன்தாஸ் அகர்வால், நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடு தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கவும் விரைந்து நீதி கிடைக்கவும் இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக மின்னணு தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவிய சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவிய சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு

0: செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் நிர்பயா நிதி உட்பட 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் திபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான பஹல்காம் சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினமான ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு பூஜை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்ணி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தெஜீந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நோவிசாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா இக்வெடாரின் கொனால்சோ இஸ்கோப்டார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜியோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தாய்பேயின் வீங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணைச் செய்திகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதக்ஷம் ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டப் ஹைட்ரோகுளோரைடு ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நெல் வயலில் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு குளோரோடின் 150 கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் கிலோகிராமுக்கு 2.0 கிராம் விதை என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும்.

முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும். அஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை கட்டுப்படுத்த விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்கம் மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்து விட வேண்டும். இது நல்ல வெயிலான நேரத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கும் உழவர் நண்பர்களே, அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 042226611232, 661-0432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: பொண்ணு, குழந்தை அழுவுது, போய் என்னன்னு பாரு பிள்ளை.
1: என்ன இந்த புள்ள குரலையே காணோம்? சரி சரி, தோட்டத்துல காய்களை பறிக்கிற வேலைய அப்புறம் பாப்போம். முதல்ல போய் பிள்ளைய பாக்குறேன்.
2: அச்சுச்சோ, வணிஞ்சாக்கா சீக்கிரமா நெய்ய கொடுங்களேன், குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. என் அத்தை தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் குழந்தை பக்கத்துல இல்லைனா என்ன திட்டுவாங்க.
0: அடடே, என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? என் ராஜாவுக்கு என்ன வேணும்? சரி சரி, அழக்கூடாது என் பட்டு.
2: அத்தை நீங்களே வந்துட்டீங்களா?
0: என் பிள்ளை பொன்னி, பிள்ளைய பாத்துக்காம எங்க போயிட்ட? தோட்டத்துல இருந்து எத்தனை முறை உனக்கு குரல் கொடுத்தேன் தெரியுமா?
2: அது ஒன்றும் இல்லை அத்தை, சமையல் பண்ணிட்டு இருந்தேன்ல, நெய் தீர்ந்து போச்சு. அதான் வனஜாக்காவை பார்த்து வாங்கிட்டு வரலான்னு போனேன்.
0: நீ போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதுதானே?
2: அது அத்தை அவசரத்தில் மறந்துட்டேன் அத்தை.
0: இங்கே பாரு பிள்ள, குழந்தை தவழ்ந்து முட்டி போட்டு எழுந்து நின்று நடக்கிற வரைக்கும் நாம தான் கண்ணும் கருத்துமா இருந்து பார்த்துக்கணும்.
2: சரிங்க அத்தை, இனிமே நான் கவனமாக இருக்கிறேன்.
0: சரி சரி, குழந்தைக்கு தூக்கம் வருது போல இருக்கு, நான் தொட்டில போட்டு ஆட்டி விடுறேன். நீ போய் தோட்டத்துல கொஞ்சம் காய்கறிகளை பறிச்சு எடுத்துக்கிட்டு வாப்புல, நான் போறவு சந்திக்கு போறப்படுறேன்.
2: சரிங்க அத்தை.
0: என்ன, எதிர் வீட்டு சண்பகம் இன்னும் சந்திக்கு புறப்படாம துணிகளை காய போட்டுட்டு இருக்கா?
2: அத்தை காய்கறிகளை பறிச்சுட்டு வந்துட்டேன்.
0: சரி சரி, அந்த சாக்கு பைய எடுப்புல.
2: சரிங்க அத்தை, இதோ எடுத்தாரன்.
0: அட, இது என்ன, காய்கறிகளை இப்படி பறிச்சு கொண்டாந்துருக்க?
2: என்ன அத்தை, என்னாச்சு?
0: இங்க வாப்புல, இங்க பாரு, வெண்டைக்காய முத்தலா பறிச்சிருக்க, கத்திரிக்காய காம்பே இல்லாம பறிச்சு போட்டிருக்க, முருங்கக்காய் இப்பதான் நூலு போல இருக்கு, இன்னும் பெருக்கவே இல்லை. இப்படி இருந்தா எப்படி புள்ள நம்ம கிட்ட காய்கறிகளை வாங்குவாங்க?
2: என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு காய்கறி எல்லாம் பக்குவம் பார்த்து பறிக்க தெரியாது.
0: பொன்னி, அதுக்கு ஏன் புள்ள கவலைப்படுற? தெரியலன்னு சொல்லியிருந்தா அத்தையே உனக்கு அது பத்தின விவரங்களை தெரிய வச்சிருப்பேனே.
2: ஆமா ஆமா, தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு என் பாட்டி கூட சொல்லுவாங்க, அது இப்ப எனக்கு நினைவுக்கு வருது அத்தை.
0: இங்க பாரு புள்ள, விவசாயமா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது பத்தின புரிதல் இருந்தா மட்டுமே அது நமக்கு பலனை தரக்கூடியதா இருக்கும். சரி சரி, நீ குழந்தைய தூக்கிட்டு என் கூட வா.
2: எங்கத்த போக போறோம்?
0: நம்ம ஊரு சமுதாய கூடத்துல இப்போ ஒரு கூட்டம் நடக்க போகுது, அந்த கூட்டத்துல காய்கறி சம்பந்தமான விவரங்களை சொல்ல போறாங்க. வா புள்ள, ஒரு எட்டு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வருவோம், அது உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
2: சரிங்க அத்தை, வாங்க போவோம். ஆமா அத்தை, இப்ப யாரு வந்து பேச போறாங்க?
0: சொல்றேன் பொன்னி, காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்களை பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவங்க தான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க, கவனமா கேட்டுக்கோ புள்ள.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக காய்கறி பயிர்களானது காலை அல்லது மாலையில் தான் அறுவடை செய்வார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம் உள்ளூர் சந்தை அல்லது ஏற்றுமதி போன்றவற்றிற்கு ஏதுவாக இருக்கும். பொதுவாக காய்கறி பயிர்களானது இரண்டு முறையில் அறுவடை செய்யப்படுகிறது. ஒன்று, அதாவது மிஷினரி பயன்படுத்தி, மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது அறுவடை மிஷினை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம் மேனுவல் பிக்கிங், நம் கையால் அறுவடை செய்வது. இந்த இரண்டு முறைகளில் பொதுவாக அறுவடை செய்யப்படுகிறது. அதாவது தக்காளி, மிளகாய், கத்தரி, பொதுவாக அனைத்து காய்கறிகளுமே கையால் அறுவடை பண்ணப்படுகிறது. கத்தரியில் அந்த விரிஞ்சிபுரம், அதாவது முள்ளு கத்திரியை மட்டும் ஏதாவது கத்தி அல்லது ஒரு குடுவா மாதிரி இருக்கு, அதை வைத்தான் பயன்படுத்துவார்கள். அல்லது க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னவென்றால் அது வந்து முள் இருப்பதால் அதை அறுவடை செய்வது மிக மிக கஷ்டமான ஒன்றாகும். அதற்கு தான் அந்த க்ளவுஸ் அல்லது கத்தி போன்றவை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தக்காளியை பொறுத்த வரைக்கும் செடி நட்ட 60-70 நாளிலிருந்து அறுவடை ஆரம்பமாகும். இது வந்து 4 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஓவர் ரைப்பனிங் சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக பழுத்து சீக்கிரம் அழுகும் தன்மை ஏற்பட்டுவிடும். அதனால் 4 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதேமாதிரி பழுக்கும் தன்மையை பொறுத்து தக்காளியில் 4 முறைகளில் அறுவடை செய்யப்படுகிறது.

பொதுவாக தொலைதூர போக்குவரத்து, ஏற்றுமதி இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு பச்சை நிறத்தில் தக்காளியானது அறுவடை செய்யப்படுகிறது. ஏனென்றால் இப்போ வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்லும் பொழுது இந்த பச்சை தக்காளி அறுவடை செய்தால் மட்டுமே ஏற்றதாக இருக்கும். 2-3 நாட்கள் வந்து நம்ம போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுவதால் அந்த டைமில் வந்து அந்த பச்சை கலரில் இருந்து பழுக்கும் நிலைமைக்கு மாறும். அதாவது பச்சை தக்காளியானது தொலைதூர போக்குவரத்து மற்றும் ஏற்றுமதிக்கானது சிறந்த பருவமாகும். அதே போன்று உள் மாவட்டங்கள் அல்லது தொலைதூர சந்தைகளுக்கு மஞ்சள் நிற தக்காளி அறுவடை செய்வது மிகவும் சிறந்ததாகும். அதே போன்று உள்ளூர் சந்தைகளுக்கு மற்றும் உள்ளூர் சந்தைகளுக்கு பிங்க் அல்லது இளஞ்சிவப்பு நிற தன்மை கொண்ட தக்காளி அறுவடை செய்வது மிகவும் சிறந்ததாகும். அதே சிவப்பு கலர் தக்காளி அறுவடை செய்வது நம் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த 4 முறைகள் தான் பழுக்கும் தன்மையை பொறுத்து 4 முறைகள் அறுவடை செய்யப்படுகிறது. அதாவது தக்காளியானது 120 நாட்கள் வரை நமக்கு மகசூல் கொடுக்கும். அதாவது 60-70 நாளில் ஆரம்பித்து 120 நாட்களுக்கு உங்களுக்கானது மகசூலை தரும். அந்த மகசூலானது தக்காளியில் ரகத்திற்கு ஒரு ஹெக்டருக்கு 30-40 டன் மகசூல் தரும். இதே ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு 80-95 டன் வரை அதிக மகசூலை எடுக்கலாம். அதாவது இந்த உயர் தொழில்நுட்பங்கள், உர மேலாண்மை போன்றவற்றை சரியாக பின்பற்றுவதன் மூலம் இந்த அளவிற்கு நம்ம வந்து மகசூலை சிறப்பாக எடுக்க முடியும். அதன் மூலம் வருமானமும் அதிகமாகவும் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இதே கத்தரியானது செடி நட்ட 50-60 நாளில் முதல் அறுவடை ஆரம்பமாகும். இது 4-5 நாட்களுக்கு இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும். இது டார்க் கலர்லேருந்து லைட் கலராக சேஞ்ச் ஆகிறதா வந்து இதோட அறுவடைக்கான அறிகுறியாகும். அதாவது பொதுவாக கத்தரியானது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்றவாறு பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்படுகிறது. இப்பொழுது திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் முள்ளு கத்திரியானது அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இதானது அந்த கருவூதா நிறத்திலிருந்து லைட் ஊதா நிறமாக மாறும் பொழுது அறுவடை செய்யப்படுகிறது. இதிலிருந்து முள் அதிகமாக இருப்பதால் அறுவடை வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதற்காக அந்த க்ளவுஸ் அல்லது கத்தி ஆனது பயன்படுத்தி அறுவடை செய்யப்படுகிறது. கத்திரியில் மகசூலானது ரகத்திற்கு ஒரு ஹெக்டருக்கு 25-30 டன் அறுவடை செய்யப்படுகிறது. இதே ஹைப்ரிடானது ஒரு ஹெக்டருக்கு 60 டன் வரை மகசூலானது எடுக்கப்படுகிறது. இதன் காலமானது, அதாவது பயிரின் காலமானது 130-140 நாட்கள் வரை நாம் அறுவடை செய்யலாம். அதாவது 60 நாளில் ஆரம்பித்து 130-140 நாள் வரை அறுவடை செய்யலாம். கத்திரையை பொறுத்த வரைக்கும் மருந்தாம்பு பயிர் கூட நாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பயிர்காலம் முடிந்த பிறகு நிலத்திலிருந்து ஒரு 1.5 அளவில் கட் பண்ணி விட்டோம்னா அது மருதாம்பு பயிர் மாதிரி அடுத்த அது கீழிருந்து உங்களுக்கு துளிர் வளர்ந்து செடியாக வளர ஆரம்பிக்கும். இதன் மூலம் முந்தைய பருவத்தில் எடுத்த மகசூலை விட ஒரு 70% மகசூல் எடுக்கலாம் மருதாம்பு பயிரில். இதே மிளகாயில் பார்த்திங்கன்னா 60 நாளிலிருந்து நீங்கள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு வாரத்துக்கு இடைவெளியில் அறுவடை பண்ணணும். அதாவது பச்சை மிளகாய் என்றால் 6-7 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்ய வேண்டும். இதே காய்ந்த மிளகாய் என்றால் நீங்கள் செடியிலேயே பழுத்த பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். இதன் மகசூலானது ரகத்திற்கு காய்ந்த மிளகாய் என்றால் 2-3 டன் ஒரு ஹெக்டருக்கு நீங்கள் மகசூலாக எடுக்கலாம். இதே பச்சை மிளகாய் என்றால் 10-15 டன் ஒரு ஹெக்டருக்கு ரகத்திலிருந்து நீங்கள் மகசூல் பெறலாம். இதே ஹைப்ரிட் என்றால் பச்சை மிளகாய் வந்து 25 டன் வரை நீங்கள் அதிக மகசூலை பெறலாம். இது பயிரின் காலமானது 130-150 நாட்கள் வரை இருக்கும். அதாவது 60 நாள் ஆரம்பித்த அறுவடை 130-150 நாட்கள் வரைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணலாம். அதை ஒரு வார இடைவெளியில் அறுவடை பண்ண வேண்டும். மற்ற கொடி வகை பயிர்களெல்லாம் பார்த்திங்கன்னா 100-120 நாட்கள் வரை பயிரின் காலமாக இருக்கும். அறுவடையானது நீங்கள் 45-50 நாளிலிருந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக பீர்க்கங்காய்கள் பொறுத்தவரையில் பூ வைத்த 7வது நாளில் அறுவடை செய்து விடலாம். அதே போன்று புடலங்காய், பாகற்காய், சுரக்காய் போன்றவைகளும் நீங்கள் 10 நாளில் அறுவடை பண்ணிவிடலாம். பூ வைத்த 10 நாளில் அறுவடை பண்ணிவிடலாம். இதன் மகசூலானது நாம் அளிக்கும் உரம் மற்றும் மற்ற உயர் தொழில்நுட்பங்களை பொறுத்து தான் மகசூலானது அதிகமாக பெறப்படும். எனவே இந்த உயர் தொழில்நுட்பங்கள், இந்த உர மேலாண்மை, அதேமாதிரி பருவத்துக்கேற்ற பருவம் அந்த இது, அதேமாதிரி ஏற்ற ரகம், இடைவெளி, இது எல்லாமே வந்து சரியான அளவில் பின்பற்றி சரியான முறையில் நம்ம பயிரிட்டோம்னா இப்போ சொன்ன அந்த மகசூலை வந்து நம்ம சரியான அளவில் இதுக்கு அதிகமாக கூட நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே இந்த உயர் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி மகசூலை பெற்று அதன் மூலம் அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.

0: காய்கறி பயிர்களில் அறுவடை தொழில்நுட்பங்களை பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டிய பிள்ளை ரொம்ப அருமையா சொன்னார்.
1: ஆமாத்த, இப்ப எனக்கு காய்கறிகளை எந்த நேரத்துல பறிக்கணும், எப்படி பறிக்கணும், ஏற்றுமதி சந்தைக்கு ஏத்தா போல எப்படி அறுவடை பண்ணணுங்கிற ஒரு தெளிவான புரிதல் எனக்கு வந்துருச்சு அத்த.
0: ஆமா பொண்ணி, இந்த தகவல் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும்.
1: இனி பாருங்க அத்த, தோட்டத்து வேலைகள்ல உங்களுக்கு ஒத்தாசையா இருந்து காய்கறிகளை எப்படி பக்குவமா பறிச்சு காட்டுறேன்னு.
0: நல்லது பொண்ணி, இந்த தன்னம்பிக்கை ஒண்ணு போதும், விவசாயத்தை இவங்க சொன்ன முறையில சிறப்பா செய்யலாம்.
1: அத்த இங்க பாருங்க, நீங்க பேசுறத கேட்டு உங்க பேரப்பிள்ள சிரிக்கிறத.
0: அடடே என் தங்கம், சத்தான காய்கறிகளை இந்த பாட்டி உனக்கு ஊட்டி வளர்க்கறேன். நீ வாடா என் கண்ணு, வீட்டுக்கு போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழு மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். பருத்தி என்பது உலகளவில் மிக முக்கியமான வணிக பயிராகும். இது பெரும்பாலும் இயற்கை இழைகளின் ராஜா மற்றும் வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது மால்வேசியா குடும்பத்தையும் கசுபியம் இனத்தையும் சேர்ந்தது. பருத்தி இந்தியாவில் 3 வேறுபட்ட வேளாண் சுற்றுச்சூழல் மண்டலங்களில் வளர்க்கப்படுகிறது. வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம் ஆகும். பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி விளைச்சலில் இழப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இளஞ்சிவப்பு காய்ப்புழு தாக்குதல் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி காண்போம். முத்து போன்ற வெள்ளை நிற முட்டைகள் தட்டையாகவும் முட்டை வடிவமாகவும் தோராயமாக 0.5 மில்லிமீட்டர் நீளமும் 0.25 மில்லிமீட்டர் அகலமும் கொண்டவை. அவை நீளமான கோடுகளை கொண்டுள்ளன மற்றும் அவை தனித்தனியாக அல்லது 4 முதல் 5 குழுக்களாக இருக்கும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் புழுக்கள் முதிர்ச்சியடையும் போது நிறமாற்றங்களுக்கு உள்ளாகின்றன. முதல் 2 நிலைகளில் மென்மையாகவும் 3வது நிலை மற்றும் அதற்கு மேல் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதன் மேற்பகுதியில் காணப்படும் புரத உறை போன்ற கவசம் காரணமாக புழுக்கள் அடற்பழுப்பு நிற தலையை கொண்டுள்ளது. இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்கள் பருத்தி பஞ்சு, மண் அல்லது விதை நீக்கிய பஞ்சியில் மெல்லிய பட்டுக்கூடுகளை கட்டுகின்றன. கூட்டுப்புழு வெளிவர பழுப்பு நிறத்தில் இருக்கும். அந்துப்பூச்சிகள் அதன் கூட்டிலிருந்து காலை அல்லது மாலை நேரங்களில் வெளிவரும். இரவு மற்றும் பகலில் மண் குப்பைகள் அல்லது மண்ணின் விரிசல்களுக்கு இடையில் ஒளிந்து கொள்ளும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் புழுக்கள் பருத்தி செடிகள் மற்றும் காய்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும். இப்புழுக்கள் குஞ்சு பொறித்த சிறிது நேரத்திலேயே பூக்கள் அல்லது உருளைகளுக்குள் நுழையும். அவை வளரும் உருண்டைகளின் நுனி வழியாக ஊடுருவும். காய் முதிர்ச்சியடைந்த போது இப்புழுக்கள் நுழைந்த துளைகள் மூடிவிடும். புழுக்கள் காய்களில் உள்ள விதைகள் மற்றும் நார் உருவாக்கும் திசுகளை உண்ணும். இதன் விளைவாக பஞ்சு வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும். பூ மற்றும் மொட்டுகளை இளஞ்சிவப்பு காய்ப்புழு தாக்குவதால் அவை முன்கூட்டியே உதிர்ந்துவிடும். ரோஜா இதழ் போன்ற பூ உருவாக்கம் தாக்கப்பட்ட பூ மொக்குகள் மலராமல் இதழ்கள் இணைந்து பின்னப்பட்டு பூ மொக்குகள் உதிர்ந்து விடுகின்றன. இப்புழுக்கள் காய்களின் நுனியை துளைத்து உட்செல்லும். நாளடைவில் இச்சிறு துவாரம் அடைக்கப்பட்டு விடுகிறது. இதனால் இப்புழுவின் தாக்குதலை அறிவது எளிதல்ல. புழுக்கள் விதைகளை தாக்கி உண்ணும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்கள் பஞ்சை உண்ணுவதால் வளர்ச்சியை குறைத்து பஞ்சின் தரத்தை பலவீனப்படுத்துகின்றன. பாதிக்கப்பட்ட காய்கள் முன்கூட்டியே வெடிக்கும். அவை பூஞ்சான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பாதிக்கப்பட்ட பருத்தி விதைகளை விதைப்பதற்கு பயன்படுத்தினால் முளைப்பு திறன் குறையும். இளஞ்சிவப்பு காய்ப்புழு அச்சுறுத்தலை திறம்பட சமாளிக்க ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறை பரிந்துரைக்கப்படுகிறது. இது ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைக்கும். அதே வேளையில் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்க பல்வேறு உத்திகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறையின் சில முக்கிய கூறுகள் தெரிந்து கொள்ளலாம். இளஞ்சிவப்பு காய்ப்புழு வாழ்க்கை சுழற்சியை சீர்குலைக்க மக்காச்சோளம் அல்லது சோளம் போன்ற பருத்தி குடும்பத்தை சாராத தாவரங்களுடன் பருத்தி பயிரை பயிரிட வேண்டும். இந்த நடைமுறை பூச்சியின் எண்ணிக்கையை குறைக்க உதவும். இப்பூச்சியின் தாக்குதலை தவிர்க்க முன்பருவத்திலேயே பருத்தியை விதைக்க வேண்டும். பயிர் சேதங்களை அகற்றி வயல்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிலத்தை ஆழமாக உழுவதன் மூலம் கூட்டுப்புழுக்களை அழிக்கலாம். சரியான பருவத்தில் விதைப்பு செய்வதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை தவிர்க்கலாம். இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் நடமாட்டம் மற்றும் அடர்த்தியை கண்டறிய இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி பருத்தி வயல்களை தொடர்ந்து கண்காணிக்கவும். மேலும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கண்காணிக்க இனக்கவர்ச்சி பொறி உதவுகிறது. 1 ஏக்கருக்கு 5 பொறிகளை அமைக்கலாம். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் இயற்கை எதிரியான ஒட்டுண்ணி, குளவிகள் மற்றும் பொறிவண்டுகள் போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளால் சுற்றுச்சூழல் அமைப்பில் சமநிலை

0: ஏற்படுகிறது. இந்த நன்மை பயக்கும் உயிரினங்கள் இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் எண்ணிக்கையை இயற்கையாகவே கட்டுப்படுத்த உதவுகின்றன. தேவைப்படும்போது இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன் அபாயத்தை குறைக்க பல்வேறு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை மாற்றி மாற்றி பயன்படுத்த வேண்டும். பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியின் அடிப்படையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் போது பூச்சிகளை கட்டுப்படுத்துவது எளிதாகிறது. இளஞ்சிவப்பு காய்ப்புழு பருத்தி விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை அளிக்கிறது. ஆனால் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலம் விவசாயிகள் அந்த தாக்கத்தை குறைக்க முடியும். உயிரியல் மற்றும் ரசாயன கட்டுப்பாட்டு முறைகளின் கலவையின் மூலம் இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் எண்ணிக்கையை குறைத்து பருத்தி பயிர்களை பாதுகாக்க உதவுகிறது. இந்த உத்திகளை நடைமுறைப்படுத்துவது வழக்கமான கண்காணிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் பருத்தி உற்பத்தியை தக்க வைக்க உதவும். அதே நேரத்தில் அதிக சேதம் விளைவிக்கும் பூச்சியால் ஏற்படும் பொருளாதார இழப்பை குறைக்கவும் உதவுகிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலந்தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி இணையப்பக்கத்தில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு

0: தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நில வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவிக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கென சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவிக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவிக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி மற்றும் அருந்ததியும், ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் அங்குஷ் நரேந்தர் மற்றும் சச்சின் சிவாஜும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் மெஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கோன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேர்கள் இப்பொழுது திரைக்கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் மண்வாசனை திரைப்பட பாடல்.

0: the House. Following this, Chairman C.P. Radhakrishnan adjourned the House till 2 p.m. The Rajya Sabha has been witnessing repeated disruptions since the beginning of the monsoon session on July 20. The government on Wednesday informed the Rajya Sabha that cyber frauds have nearly tripled in the country from 10,395 in 2020 to 29,758 in 2024, with Telangana accounting for the highest numbers of cases in 2024. In a written reply to a question in the Rajya Sabha, Minister of State for Home Affairs Bandi Sanjay Kumar said data published by the National Crime Records Bureau NCRB showed that the number of cyber fraud cases were 10,395 in 2020, 14,007 in 2021, 17,470 in 2022, 19,466 in 2023, and 29,758 in 2024. Among the identified categories in 2024, online banking fraud accounted for the highest number of cases at 4,659, followed by credit or debit card fraud, 3,829, marketing or investment fraud at 3,044, ATM fraud at 1,659, fraud call or vishing 1,264, gaming app or website fraud 1,019, OTP fraud 965 and e-wallet or UPI fraud at 723. The minister said separate data under gaming apps or websites, marketing or investment fraud, fraud call or wishing and e-wallet or UPI fraud has been maintained only since 2024. State-wise data showed that Telangana recorded the highest number of cyber fraud cases in 2024 at 18,922, followed by Bihar at 4,020, Maharashtra 2,827 and Odisha 1,546. The minister said the NCRB does not maintain data on the amount of money lost or recovered in cyber fraud cases. He said the Ministry of Home Affairs has set up the Indian Cybercrime Coordination Centre, I4C, to tackle cybercrimes in a coordinated manner. The government has taken measures to strengthen cyber policing, which includes the Samanvay platform for data sharing and analytics, the Cyber Fraud Mitigation Centre, the Sahyog portal, the Joint Cyber Coordination Teams, the Cyber Criminal Suspect Registry, the Cyber Commando Program, National Digital Investigation Support Centres, a standard operating procedure for complaint handling, and nationwide public awareness campaigns. And that's all in Parliament Review.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷவாணி வானொலி நாடக விழா 2026 இன்று இடம்பெறுவது. கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
3: கோமதி, கோமதி
4: இங்க தானே இருக்கேன். நான் என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் சத்தம் போட்டு ஊற கூட்டுறீங்க?
3: ஏன் கோமதி இப்படி கோபப்படுற?
4: கோபப்படாம என்ன பண்றது? 3 மாசமா வீட்டு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, டிவி லோன் கட்டல. எல்லாரும் போன் போட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா லோனையும் என் பேர்ல எல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க. உங்க பேர்ல வாங்கியிருந்தா அந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும்.
3: அதை தெரிஞ்சுதான் எல்லா லோனையும் உன் பேர்ல வாங்கி போட்டேன். இப்ப புரியுதா? அளவுக்கு அதிகமா லோன் வாங்கினா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு. பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டிட்டான்னு நல்லா இருந்த நம்ம வீட்டை இடிச்சு லோன் போட்டு வீடு கட்ட சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கிட்டான்னு என்னையும் புது வண்டி வாங்க சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய டிவி வாங்கிட்டான்னு நீயும் பெரிய டிவியா லோன்ல வாங்கிட்ட. திடீர்னு உன் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க. உனக்கு வேலை இல்லைங்கிறது லோன் கொடுத்தவங்களுக்கு கவலை இல்ல. டியூ கட்ட சொல்லி உன்ன தொல்ல பண்றாங்க. நீ என்ன தொல்ல பண்ற? இப்ப புரிஞ்சிட்டியா?
4: ஆமா, என்ன இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு.
3: கோமதி, வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன்.
4: என்னங்க புதுசா ஒரு குண்ட போடுறீங்க? மீதி லோன் எல்லாம் உங்களை நம்பித்தானே இருக்கு.
3: கோமதி, நானும் எத்தனை மாசம்தான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறது? எங்க முதலாளி

0: ஏற்கனவே எனக்கு 5 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காரு. வந்தது பார் கோவம். நான் கோமதி புருஷன், என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியான்னு டிஃபன் கேரியரை தூக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டேன்.
1: என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? தலைக்கு மேல எத்தனை சுமை இருக்கு? கொஞ்சமாவது அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா?
0: சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன், என்ன இலவசமா போய் வேலை செய்ய சொல்றியா?
1: சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒண்ணா வந்துருமில்ல. அப்படி சம்பளம் கிடைக்கலன்னா கடைய உங்க பேருக்கு எழுதி வாங்கிடலாம்.
0: என்னது கடையை எழுதி வாங்குறோமா கோமதி? இது உனக்கே நியாயமா தெரியுதா? லட்சக்கணக்கா பணம் போட்டு நடத்துற கடைய எங்க முதலாளி எப்படி எனக்கு எழுதி கொடுப்பாரு?
1: நம்ம பக்கத்து வீட்டு கோபால் இல்ல, கோபால் எப்படி முதலாளி என்ன தெரியுமா? கோபாலுக்கும் அவங்க முதலாளி 2 வருஷமா சம்பள பாக்கி வச்சிருந்தாராம். கோபால் போய் அவங்க முதலாளி கிட்ட என் சம்பள பாக்கிய கொடுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க முதலாளி, சம்பளம் எல்லாம் கொடுக்க பணம் இல்ல, இந்த கடைய நீயே நடத்திக்கோன்னு எழுதி கொடுத்துட்டு பழனிக்கு போயிட்டாராம்.
0: என்ன பெக்கரா மாறிட்டாரா?
1: அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க, பழனியில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ கோபால் கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க முதலாளியும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போய் கடைய உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு நீங்களும் ஒரு முதலாளி தானே, அதனால நீங்க பழைய மாதிரியே அங்கேயே வேலைக்கு போங்க.
0: கோமதி உன் கற்பனைக்கு அளவே இல்லையா?
1: அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும், அது இப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி மூலமா தட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர் கிட்ட போய் ஜோசியம் கிட்டு வரலாம். புறப்படுறீங்களா?
0: என்ன கோமதி, நம்ம ஜாதகத்தை வாங்கிட்டு ஜோசியர் உள்ள போனார், ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம்.
1: அவரு ஜாதகத்தை பூஜையில வச்சு எடுத்துட்டு வர போல் இருக்குங்க.
0: சாம்பார் வாசனை கம கமனு வரத பார்த்தா அவர் சாப்பிட்டு இருக்கார் போல் இருக்கு. நாம என்னமோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது.
1: கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஜோசியர் காதல விழுந்துட போகுது, அவர் சங்கடப்பட போறாருங்க. சரி சரி சரி, சாமி வந்துட்டாரு, அமைதியா இருக்கீங்களா?
2: உங்க பேரு அழகேசன், உங்க மனைவி பேரு கோமதி, ஜாதகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கே.
0: வர வழியில இப்பதான் சாமி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்.
2: ஐயோ அதை சொல்லலை, இந்த ஜாதகக்காரருக்கு இன்னும் 30 நாளில் ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது சந்தேகம்னு எங்கிட்ட கேளுங்க.
1: அது ஒன்றும் இல்லை சாமி, இவருக்கு சொந்தமாக தொழில் அமையுமா இல்லை காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவாரான்னு?
2: பார்த்துடலாம். குரு 8ல் இருக்கிறான், அதனால் இவருக்கு திடீர் யோகமெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சால் அந்த யோகம் சீக்கிரமாக வந்து சேரும்.
0: அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம், என்ன பரிகாரம்னு சொல்லுங்கள், உடனே செஞ்சிடுறோம்.
2: வீட்டில் தினமும் ஒரு மண்டலத்துக்கு விளக்கு ஏற்றணும்.
0: இவ்வளோதானா? பண்ணிட்டா போச்சு.
2: விளக்கு மட்டும் எத்தனை பத்தாது,
0: கூட ஊதுபத்தியும் வைக்கணுங்களா?
2: ஸோ சொல்லி முடிக்கிற வரைக்கும் குறுக்க குறுக்க பேசாதீங்க. விளக்கு பத்த வச்சுட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்கள் 2 பேரும் மௌன விரதம் இருக்கணும்.
0: அதாவது விளக்கேற்றிட்டு 48 நாள் வெளியே யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா?
2: அப்படி இல்லைங்க, நீங்கள் 2 பேரும் யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 48 நாள் பேசிக்கவே கூடாதுன்னு சொன்னேன்.
1: சாமி என்ன சொல்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் 48 நாள்
2: அப்படி பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா 48 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்.
0: ஐயோ சாமி, 48 செகண்ட் கூட என்னோட கோமதி கூட பேசாமல் இருக்க முடியாதே, வேற ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க.
2: ஜாதகத்தையும் தலையெழுத்தையும் மாற்றி எழுத என்னால் முடியாது.
1: 48 நாளுங்கிறத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம் சாமி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு. ராத்திரி ஆனால் கோமதிக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னால் தான் தூக்கமே வரும்.
1: முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, அப்புறமா நம்ம சண்டையை வச்சுக்கலாம்.
2: சரி, ஒரே ஒரு வழி தான் இருக்குங்க. நீங்கள் 1 விளக்கு ஏற்றுறதுக்கு பதிலாக 3 விளக்கு ஏற்றிட்டு 1.5 மண்டலம், அதாவது 1 24 நாள் மௌன விரதம் இருந்தால் கூட ஓரளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
1: ஓகே ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு சாமி.
0: ஆமாம் கோமதி, இதுக்கு வேணா நான் சம்மதிக்கிறேன்.
2: 24 நாள் ஒரே வீட்டில் பேசாம ஒன்னா இருக்கு.

0: வீட்டு ஹாலில் ஒரு பிளாக் போர்டை மாட்டி அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி தெரிஞ்சுக்குங்க. தப்பி தவறி கூட ரெண்டு பேரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீ என்ன காரணத்துக்காக மௌன விரதம் இருக்கீங்கன்னு யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யாருக்கிட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. மௌன விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்தாங்க உங்கள் ஜாதகம்.
1: கோமதி, உடனே விரதத்தை ஆரம்பிச்சா நம்ம மகன் விமல் வந்து ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டீங்கன்னு கேட்பானே.
2: நம்ம விமலுக்கு ஒரு மாசம் பரீட்சை லீவு விட்டாச்சு. போன வாரமே அவன் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயாச்சு. அவன் வரத்துக்குள்ள நம்ம விரதத்தை கச்சிதமா முடிச்சுக்கலாம், சரியா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கோம்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நீங்க கடைக்கு முதலாளியும் ஆக முடியாது, நான் முதலாளி பொண்டாட்டியாகவும் ஆக முடியாது. எங்க வீட்டுக்காரர் கூட பேசி நாலு நாள் ஆச்சு, ஆனா நாலு நாள் 40 வருஷம் ஆன மாதிரி தெரியுது. இன்னும் 20 நாள் இருக்கு, எப்படி சமாளிக்க போறேனோ. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு நாள். அதுவுமா எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? அவர் என் கூட பேசாட்ட கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்குமே. ஆ, மறந்துட்டேன், போர்டில் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஓ, மௌன விரதத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த போயிட்டீங்களா? பொறுத்துருங்க பொறுத்துருங்க, இன்னும் 20 நாள் தானே இருக்கு, மொத்தமா உங்களை பேசிக்கிறேன்.
3: கோமதி, அம்மா கோமதி,
2: இந்த நேரத்தில் இவங்க எதுக்காக வந்தாங்க?
4: என்ன கோமதி, திரு திருன்னு முழிக்கிற உங்க அப்பன மாதிரியே.
2: அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா, திடீர்னு வந்திருக்கீங்களா, நான் தான் ஷாக் ஆயிட்டேன்.
3: ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்து வீடு பீதாம்பரம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த ஊரில் தான் கல்யாணம் வச்சுருக்காங்க.
2: ஓஹோ,
3: அதான் கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம்.
4: ஆமாம்மா, என்னம்மா நல்லா இருக்கியாம்மா?
3: மாப்பிள்ளை எங்கம்மா?
2: அதோ அங்கே பாருங்க.
3: என்னம்மா இது பிளாக் போர்டை காட்டுற?
4: பிளாக் போர்டில் என்னமோ எழுதி இருக்குது பாருங்க, அதை படிச்சு சொல்லுங்க.
3: ஓ, அதுவா சமாச்சாரம்? அப்படி என்ன எழுதி இருக்குது? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஏமா கோமதி, நான் சினிமாவுக்கு போறேன்னு உங்ககிட்ட நேர்லயோ இல்ல போன்லயோ சொல்ல வேண்டியதுதானே, ஏன் இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போயிருக்காரு?
4: ஏமா, திடீர்னு அவருக்கு வாய் ஏதாவது பேச முடியாம போயிடுச்சா என்ன?
2: ஏமா, நல்லா இருக்கிற மனுஷனை நோயாளி ஆக்குறீங்க, நான் அவரும் பேசிக்கிறது இல்ல.
3: என்னது, நீயும் மாப்பிளையும் பேசிக்கிறது இல்லையா?
4: நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஆள் மொழியே சரியில்லைன்னு சொன்னேன். அவரை ஒரு தடவையாவது உத்து பார்த்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எப்படி வேதனைப்பட்டு நிக்கிறா பாருங்க.
2: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
3: நீ பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியுமா, அதுக்காக நீ எதுக்கு பயந்துக்கவெல்லாம் வேண்டாம், உனக்கு நாங்க துணை இருக்கிறோம்.
4: ஆமா இருக்கோம் இருக்கோம்.
3: அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பணத்தாசை போல இருக்குது, அதான் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரு போல இருக்குது. வருட்டு வருட்டு.
2: ஐயோ அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
4: இந்த சின்ன வயசுல நான் தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போறதுக்கு மாப்பிளைக்கு எப்படிமா மனசு வந்துச்சு?
3: அதானே.
2: மா மா மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, எங்க வீட்டுக்காரரு வந்துட்டாரு.
5: வாங்க மாமா, வாங்க அத்த, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
3: ஏதோ இருக்கிறோம்.
5: என்ன மாமா, ஏதோ தொலைச்சிட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க.
3: என்ன மாப்பிள பண்றது, உங்க வீட்டுக்கு வந்து எங்க நிம்மதியவே தொலைச்சிட்டோம் மாப்பிள.
2: சும்மா இருங்கப்பா,
3: எதையுமே நேர்ல பேசினாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
5: மாமா என்ன சொல்ல வரீங்க?
3: நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு பேசாம இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போறது ஒரு குடும்ப தலைவனுக்கு லட்சணமானு கேக்குற மாப்பிள.
4: ஆமா மாப்பிள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா ஏன் மாப்பிள்ள அவ கூட பேசாம

0: இப்படி நடந்துக்கிறீங்க?
1: அத்த, அதை பத்தி இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லாம் உங்க பொண்ணுகிட்டயே பேசிக்கோங்க.
0: பாத்தீங்களா, நாம கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லாம டமார்னு கதவை சாத்துறாரு. நமக்கே இப்படின்னா நம்ம பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்?
2: அதானே.
3: அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஏம்மா நீங்க வேற எனக்கு டென்ஷன் பண்றீங்க?
2: கோமதி, பெத்த ஒண்ணு கண் கலங்கி நிக்கிறத பாத்துட்டு என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. சம்பந்திய வர சொல்லி மாப்பிள்ளைய கண்டிச்சு வைக்க சொல்றேன். நீ கவலைப்படாம இருமா, நாங்க இருக்கிறோம்.
4: அழகு அழகு.
5: கோமதி, அம்மா கோமதி.
3: வாங்க மாமா, வாங்க அத்த.
5: வர்றேம்மா.
6: அம்மா நானும் வந்துட்டேன்.
3: ஹே விமல், வாட ராஜா, வா வா வா வா வா.
6: அம்மா அப்பா எங்கம்மா?
3: அப்பா வேலைக்கு போயிட்டாருப்பா.
6: ஏம்மா உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமே? பாட்டி தாத்தா சொன்னாங்க. ஏம்மா சின்ன பசங்க தானம்மா சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க?
4: கேட்டியாமா, ஒரு சின்ன குழந்தை கேட்குறான், பதில் சொல்லு. உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கன்னு சொன்னார். அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தோம்.
3: ஷூ, இந்த பெருசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லாத பிரச்சனைக்கு ஊதி ஊதி பெருசாக்கிடும் போல இருக்கே. எதுக்காக மௌன விரதம் இருக்கும்னு வெளியே சொன்னால் அது பழிக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு.
4: என்னம்மா கோமதி, ஏதோ யோசனையிலே இருக்கியே.
3: அது ஒண்ணும் இல்லம்மாமா, நீங்க எல்லாரும் திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருங்க இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். விமல் வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன்.
6: ஆமாம்மா பசிக்குதுமா, வாமா போலாம்.
5: ஏங்க இங்க பாருங்க, உங்க சம்பந்தி சொன்னாரு, பிளாக் போர்டு நடு வீட்டுல தொங்குது. நம்ம அழகு என்ன எழுதிட்டு போயிருக்கான்னு படிங்க.
4: அப்பா அம்மா வருகிறார்கள், சுவையாக சாப்பாடு சமைத்து போடவும்.
5: அதுக்கு கோமதி என்ன எழுதியிருக்கா, அதை படிங்க.
4: எனக்கு உடல்நலம் இல்லை, அதனால் உங்க அப்பா அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்கவும்.
5: ஏங்க பாத்தீங்களா, என்னதான் நம்ம பையன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் பெத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோமதி குத்துக்கல்லாட்ட வீட்டுல இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்கா. இப்பவே தெரிஞ்சுக்குங்க யார் மேல தப்பு இருக்கும்னு.
2: ஓ சம்பந்தி, வாங்க சம்பந்தி வாங்க. எப்ப வந்தீங்க?
4: அரை மணி நேரமாச்சு.
2: உங்க மகன், அதுதான் எங்க மருமகன், எழுதி வச்சத படிச்சு பாத்தீங்களா சம்பந்தி?
4: படிச்சோம் படிச்சோம். எனக்கு என்னவோ அழகு எழுதின விட உங்க மக கோமதி எழுதினதுதான் தப்பா தெரியுது.
2: கோமதி தப்பா எழுதியிருக்காளா? அப்படி என்ன எழுதியிருக்கான்?
4: எங்க பையன் பெத்தவங்களுக்கு சாப்பாடு செய்ய சொன்னா உங்க பொண்ணு ஹோட்டல்ல வாங்கி கொடுன்னு எழுதி வச்சிருக்கா. இதுதான் மாமனாரையும் மாமியாரையும் கவனிக்கிற விதமா?
2: அப்படியா?
0: ஏன் சம்பந்தி கோவப்படுறீங்க? கோமதி உடம்பு சரியில்லைன்னு தானே எழுதியிருக்கா, இதுல என்ன தப்பு இருக்குது?
5: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கோமதிக்கே உடம்பெல்லாம் நல்லாத்தான் இருக்கு.
0: ஏன் சம்பந்தி அம்மா, எங்க பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொல்லுது? உடம்புன்னு இருந்தா சரியில்லாமையும் போகும் தானே.
3: அத்தை இந்தாங்க அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க.
5: அம்மா தாயே, அந்த காப்பிய உங்க அம்மா அப்பாவுக்கே கொடு. மாமியாரையும் மாமனாரையும் நீ பாத்துக்கிற விதம்தான் பிளாக் போர்டில் எழுதி வச்சிருக்கிறதுலயே தெரிஞ்சிட்டமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு உன் கையில வாங்கி சாப்பிடுறோம்.
3: கடவுளே, நாங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாம விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டேந்து என்னை காப்பாத்தி விட்டுரு கடவுளே. ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல, பெருசுக வேற அந்த மாதிரி தூங்காம குட்ட குட்ட முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. முதல்ல இவங்கெல்லாம் வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த பிளாக் போர்டை எடுத்து மறைச்சு வைக்கணும்.
4: கோமதி, அதை ஏமா கழட்டுற?
1: வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? என்ன ராத்திரி 11 மணிக்கு தூங்காம பஞ்சாயத்து?
4: ஏன்பா, வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நீ என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு ராத்திரி வர்ற? உனக்கும் கோமதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.

0: எங்களுக்குள்ள பிரச்சனையா? எங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாம போய் தூங்குங்க.
1: உங்களாலதான் தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறோம். கட்டின ஒண்டாட்டிய விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போறேன், என்ன தேட வேண்டாம்னு பிளாக் போர்டில் எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள்ள?
0: அது அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
1: அப்படின்னா பொண்ணை கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்புங்கிற?
2: மாப்பிள, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்க ஏன் கோமதியோட பேசாம பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைனா எங்க கண்ணு முன்னாடியே நீங்க கோமதியோட பேசுங்க, அதை பார்த்துட்டு நாங்க சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துடுறோம்.
0: ஐயோ, நிலைமை புரிஞ்சுக்காம இப்படி உயிர் எடுக்கிறாங்களே.
1: என்ன மாப்பிள, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சும்மா பேந்த பேந்த முழிக்கிறீங்க?
0: இதோ பாருங்க, கோமதி ஏன் பொண்டாட்டி, அவ கூட எப்ப பேசணுமோ அப்ப பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நீ நிம்மதியா விடுறீங்களா?
2: நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசாம கீரியும் பாம்புமா இருக்கும் போது நாங்க எப்படி நிம்மதியா ஊருக்கு போக
3: முடியுமாப்ள? போவும் வாசமுமா இருக்கிற எங்களை இப்படி கீரியும் பாம்புமா ஆக்கி போட்டீங்களே.
4: கோமதி, ஆம்பளை தான் வீரா பார்ப்பாங்க, நீயாவது கோபத்தை தூக்கி வீசிட்டு அவங்கிட்ட பேச வேண்டியது தானம்மா?
3: என் புருஷன் மேல நான் இப்ப கோபப்பட்டேன், பிரச்சனைய புதுசு புதுசா டெவலப் பண்றீங்களே.
4: சொல்லுமா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திருதிருன்னு முடிக்கிற?
3: அது வந்து எங்க பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம், யார் யாருக்கு என்ன நடக்கும்னு தலையில எழுதியிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். அவங்க அவங்க அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா?
2: பாத்தீங்களா, என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறான்னு. என் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு கதாநாயகனா வருவாருன்னு பார்த்தா இப்படி வில்லனா வந்து நிக்கிறாரே, என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே.
3: அம்மா அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற?
5: ஆஹா, இத்தனை நாள் அவங்க பொண்ணை வச்சு காப்பாத்தினது என் பையன், அவன் உங்களுக்கு இப்ப வில்லனா தெரியறானா? என் பையனுக்கு தான் அவங்க பொண்ணு வில்லியா தெரியறா, அத முதல்ல புரிஞ்சுக்கங்க.
0: அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆள் ஆளுக்கு இப்படி வார்த்தையை வளர்த்துட்டே போறீங்க, அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல் இருக்கே.
1: பாத்தியாமா பாத்தியா, உன் புருஷே எங்களை அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்பத்திக்கு முடியாது போல் இருக்குது பரிமலா. வெடிஞ்சது நம்ம பேரை விமலை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம், இவங்க முடிவை அவங்க முடிவு பண்ணுவாங்க. விமல், நீ இந்த சேர்லயே உட்காந்துரு, தாத்தாவும் பாட்டியும் ரூமுக்குள்ள போய் வக்கீலங்களை பார்த்துட்டு வந்துடுறோம், சரியா? வா பரிமலா, ரூமுக்குள்ள போய் வக்கீலை பார்த்துட்டு வந்துடலாம்.
6: வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க?
1: சார், டைவர்ஸ் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம்.
6: என்ன சார் சொல்றீங்க, காலம் போன கடைசியில இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு டைவர்ஸ்?
1: சார், டைவர்ஸ் எனக்கு இல்லை சார், என் மகளுக்கு.
6: குழந்தை இருக்கா
1: சார்? ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் சார் டைவர்ஸ் கேட்குறோம்.
6: சார், குழந்தைக்கெல்லாம் எப்படி சார் டைவர்ஸ் வாங்க முடியும்?
1: சார், நான் குழந்தைன்னு சொன்னது என் பொண்ணு சார்.
6: சார் சார், நீங்கள் டைவர்ஸ் கேட்குறதா சொன்னீங்களே, உங்கள் குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கான்னு
1: கேட்குறேன். ஓ, அப்படி கேட்டிங்களா? ஒரே ஒரு மகன் இருக்கான் சார்.
6: ஓ சரி சரி, அவன் இப்போ எங்கே இருக்கான், அவனை கொஞ்சம் விசாரிக்கணுமே.
1: வெளியே தான் சார் உட்காந்துருக்கான், இதோ வர சொல்கிறேன். பரிமலா, நீ போய் விமலை கூட்டிகிட்டு வா.
2: சரிங்க. டேய் விமல, வக்கீல் மாமா உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணுமாமா சாமி.
7: சே, ஸ்கூலில் தான் மிஸ்ஸு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறாங்கன்னா இங்கே வந்து விட மாட்டேங்கிறாங்களே.
1: சார், இவன் தான் என் பேரே விமல்.
6: விமல், உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா இல்லை உங்கள் அப்பா பிடிக்குமா?
7: உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்கள் அம்மாவையா அப்பாவையா?
6: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
7: அதே மாதிரி தான், எனக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும்.
6: யார் அதிகமாக பிடிக்கும், யாராவது ஒருத்தரை சொல்லுப்பா.
7: சார், அம்மாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே வாங்கி தரேன்னு அப்பா அடிப்பார். அப்பாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே செஞ்சு தரேன்னு அம்மா அடிப்பாங்க. எனக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் சார், போதுமா?
6: சார், என்ன சார் உங்கள் பேரன் இப்படி பேசுகிறான்? ஓகே சரி, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, அடுத்த கேள்வி, வீட்டில்

0: உங்க அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படி சண்டை போடுறத எப்போவது நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: சார், என் பாட்டியும் தாத்தாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நேத்து கூட தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இந்த பாட்டி தாத்தா மேல பூரி கட்டை எடுத்து வீசிட்டாங்க.
0: சார், என்ன பையன் சொல்றத பார்த்தா டைவர்ஸ் உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவைப்படாது போல. அநேகமா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தான் தேவைப்படும் நினைக்கிறேன்.
2: பரிமளா, பாத்தியா, இவனை வச்சுட்டு என் கூட சண்டை போடாதேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். இப்ப பாரு, வெளியே சொல்லி என் மான மரியாதையெல்லாம் வாங்குறான்.
0: சார், உங்க வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வச்சு பேசிக்கிறேன்.
2: வக்கீல் சார், வாங்க வாங்க, வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களே. முத முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இடது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க சார்.
0: எனது இடது காலவா? ஏன் சார், முத முதல்ல வரவங்களை வலது காலை தானே எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க, நீங்கள் என்னடானா இடது காலை வச்சு வர சொல்கிறீங்க?
2: சார், ஒரு நல்ல காரியம் செய்யும் போது தான் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுவாங்க. வாங்க சார், வாங்க உள்ளே வாங்க. கோமதி, அம்மா கோமதி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா.
3: என்னப்பா பிளம்பரை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நேத்துக்கே என் வீட்டுக்காரரு வேற ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து உடஞ்சு போன பைப்பை ரெடி பண்ணிட்டாரே.
4: நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன் கோமதி. இவரு பிளம்பர் இல்ல, நம்ம கேஸை எடுத்து நடத்த போற வக்கீல்.
3: என்ன கேஸா? என்னம்மா சொல்றீங்க?
4: ஆமா கோமதி, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கிற வக்கீல்மா.
3: அப்பா அம்மா என்னப்பா சொல்றாங்க, புரியற மாதிரி சொல்லுங்கப்பா.
2: ஒன்னும் இல்லம்மா, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கு இப்போ ஒத்து வர்றதில்ல தானே. உங்களை பிரிக்க வந்த வக்கீல்னு சொல்ல வந்த. இந்த ஊர்லயே டைவர்ஸ்க்குன்னு பேர் போன ஒரே வக்கீல் இவரு தாம்மா. இவருக்காக ஊருக்குள்ள எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க காத்திருக்காங்க தெரியுமா?
3: என்ன விளையாடுறீங்களாப்பா நீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ண புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடிச்சு சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பார்த்துருக்கேன். நீங்க என்னடான்னா எங்களை பிரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கீங்க.
2: அம்மா, நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமா சண்டை போட்டு பேசாம எதிரும்புதிரமா இப்படி நிம்மதி இல்லாம நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுமா.
3: இதை மட்டும் என் வீட்டுக்காரர் காதுல கேட்டாரு, உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ளேயே வராம பண்ணிடுவாரு.
0: சார் சார், என்ன மச மசம் நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? சீக்கிரம் ஒரு சட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என் டைவர்ஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சார்.
2: என்னது, நீங்களும் உங்க பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போறீங்களா? என்ன சார் இது?
0: ஆமா சார், உங்க வீட்டு பிரச்சனையை விட எனக்கு 10 மடங்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்க மருமகனை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன்.
5: யாரும் கூப்பிட வேண்டாம், நாங்களே வந்துட்டோம்.
2: என்னது, நாம வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கோம், மாப்பிள்ள சாமியார கூட்டிட்டு வந்திருக்காரு, குடும்பம் ரெண்டா போறதுக்கு மந்திரங்கந்திரம் போடுவாரோ?
3: அப்பா, அவர் சாமியார் இல்லப்பா, ஜோசியர்.
6: எல்லாருக்கும் வணக்கம்ங்க, நான் தான் ஜோசியர் ஜோதிலிங்கம். இந்த அழகான அழகு குடும்பத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்.
2: என்னது புதுசா நீங்க வேற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமி.
6: சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கிறேன். உங்க மகளும் மருமகனும் எங்கிட்ட வந்து தொழில் சரியில்லை, நிறைய கடன் ஆயிடுச்சு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நானும் இவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு உள்ளே போய் நின்று இவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியே உட்காந்துருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஏதோ பேசி வார்த்தையால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோமதியோட அளவுக்கு அதிகமான ஆசையினால தான் இவங்க கடனாளி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு 24 நாள், அதாவது அரை மண்டலம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு பொய்யே சொன்னேன். அழகு வந்து மௌன விரதம் இருந்த நாளிலிருந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் நல்லதுக்காக சொல்ல போய் இப்படி கெடுதலில் போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு நடந்த உண்மை என்னான்னு உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
7: சம்மந்தி, என் மகன் அழகு என்னையும் லட்சுமியும் ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த விவரங்களை தெரிய வச்சிட்டான். சரி, எங்கிட்ட சொன்னது நீ.

0: நீங்களே வந்து என் சம்பந்திக்கிட்டு சொல்லுங்கன்னு ஜோசியரை நான் தான் கையோட கூட்டிகிட்டு வந்தோம்.
1: ஆமாம் ஆமாம், ஒத்துமையாக இருந்த நம்ம பிள்ளைங்களை பற்றி புரிஞ்சுக்காம நாம தான் தப்பாக நடந்துக்கிட்டோம்.
2: அடப்பாமே, அப்படியா சமாச்சாரம்?
3: அப்பா, 24 நாள் முடிஞ்சதும் எல்லா விவரத்தையும் உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டீங்களே.
4: ஏங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு எத்தனை கடன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை கடனையும் நம்ம பணத்தை கொண்டு வந்து அடைச்சி விட்டுடுங்க.
2: ஆமாம் பரிமளா.
3: அம்மா, மாப்பிள்ளை பேரில் தப்பு இல்லைம்மா, எல்லா கடனும் என் பேரில் தான் இருக்குது. நான் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதையும் இதையும் வாங்கி குடும்பத்தில் நிறைய கடன் பண்ணிட்டேன்ம்மா.
5: கோமதி, எதுவுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தா நாம் இப்படி நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டியதில்லை.
3: சாமி, இப்போவாவது நான் என் வீட்டுக்காரர் கூட பேசலாமா?
6: உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேச நான் எதுக்கு இனி தடை போடணும்? தாராளமாக பேசிக்கிங்க.
3: எங்க, என்னோட ஆசையினால தான் நம்ம குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இனிமே தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டேங்க.
5: கோமதி, உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் யாரு? எல்லா மாதிரியும் தான் நீயும் ஆசைப்பட்ட. என்ன, கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்க முதலாளி கடையை எனக்கே எழுதி கொடுக்குறேன்னு ஃபோன் பண்ணிட்டாரு.
3: அப்படியா? ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. எங்க, எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க.
5: சின்ன ஆசையா? நீ ஆசையினாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அது என்ன சின்ன ஆசை?
3: பொண்ணு இல்லைங்க, சொந்தமா ஒரு கார் வாங்கணுங்க.
7: வானொலி நாடக விழா 2026 நேயர்கள் இருவரை கேட்டது மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். இதில் நடித்தவர்கள் சி எஸ் சரவணகுமார், ஸ்ரீவித்யா வரதராஜன், ஜோதி பாலசுப்ரமணியம், தளவா எம் மனோகரன், கே பானுமதி, பாலகுரு முத்துசாமி, எஸ் அழகேசன், எஸ் இந்திராணி மற்றும் சிறுவன் கே ஜே சிவேஷ் ஆகியோர். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: Reported fresh military exchanges. Iran's Islamic Revolutionary Guards Corps today claimed that its aerospace force targeted a U.S. air base and the U.S. Central Command headquarters in Jordan with ballistic missiles. Meanwhile, the U.S. military said it intercepted multiple ballistic missiles launched from Iran in what it described as an attempted surprise attack on American forces in the region. Benchmark domestic equity indices ended over 1% higher today. We have a report.
1: Sensex surged by 889 points to close at 77,655. Nifty gained by 265 points to settle at 24,250. In the broader market at the National Stock Exchange, the mid-cap 100 index rose over 0.8%, while the small-cap 100 index jumped nearly 1.5%. Meanwhile, in the foreign exchange market today, the rupee appreciated by 21 paise to end at 95 rupees and 64 paise against the US dollar. With Ayushi's report, Arjun Chaudhary for Akashvani News.
0: At the ongoing Commonwealth Games in Glasgow, nine Indian boxers have assured medals for the country after sealing semi-final berths. Five pugilists, including Arundhati Chaudhary in women's 70 kg, Sakshi Chaudhary in women's 51 kg, Sachin in men's 60 kg, Ankush Pangal in men's 80 kg semi-finals, and Narinder Berwal in men's 90 plus kg categories registered victories today. India's overall medal tally currently stands at 12, comprising 2 gold, 7 silver and 3 bronze. Prime Minister Narendra Modi today congratulated weightlifter Harjinder Kaur on winning the silver medal in the women's 69 kg weightlifting event at the Commonwealth Games. The Prime Minister also congratulated long distance runner Gulveer Singh on winning the silver medal in the men's 10,000 metres event. And now before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. Rajya Sabha clears legislation granting Vande Mataram the same statutory protection as the national anthem, makes insults to national song a criminal offence. Flood situation grim in Odisha, claiming 4 lives and affecting nearly 4 lakh people. Heavy rainfall also disrupts normal life in Chhattisgarh. UN Human Rights Office voices concern over Islamabad's crackdown on protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. At the Commonwealth Games, nine Indian boxers assured medals for the country after sealing semi-final berths. That is all in the news at 9. Good night.
2: Neeram, 9 mani 15 nimidam.
3: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்தும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் அவர்கள். வணக்கம் கௌதம்.
5: வணக்கம்.
4: மத்திய அரசு மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தை இன்னும் கூடுதல் கவனத்தோட முன்னெடுத்திருக்காங்க, இதற்கான அவசியம் என்ன, இது பற்றி உங்களுடைய கருத்து?
5: கேட்ச் த ரெயின் திட்டம் மூலயமா வந்துட்டு இன்னும் இது பல மக்களுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கிற ஒரு திட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்டு உண்மையிலேயே இதோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இங்கே நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவாங்க அண்ட் பல இடங்களுக்கு இந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் முக்கியமாக வந்து எப்படியெல்லாம் ஓவரால் இந்த சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதும், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சென்சஸ் நடக்கிறதும், அண்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுக்க முடியும். இந்தியாவில் வந்து பல வகைப்பட்ட சீசன்ஸ் வந்துருக்கு. இந்த சீசன்ஸ்க்கு ஏற்றபடி வந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பாடியும் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது, இன்க்ளூடிங் த ப்ரைவேட் செக்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நீரையும் வந்து குறிப்பிட்டு நம்ம யூசபிள் வாட்டரை வந்து கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக வந்து அந்த சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அண்ட் வெறும் இது திட்டமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு வே ஆஃப் லிவிங்காக மாறும்போது வந்து கண்டிப்பாக நீருடைய முக்கியத்துவம் இன்றைக்கி வந்து ரொம்ப அடிப்படையில் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றதையும் நான் நம்புகிறேன். அண்ட் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா, இப்போ ஒரு சராசரி மனுஷனுக்கும் வந்துட்டு இதோடைய தேவை இப்போ வந்து ஒரு ரொம்ப இட்டனா இருக்கு. ஸோ இந்த திட்டம் மூலயமா அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு போயிருச்சாகும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குல்ல. ஸோ தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஈஸிலி ஃப்ரீ அவைலபிளான ரிசோர்ஸை சேமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புது மொழியாக இல்லாமல் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரும் அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய

0: ஜென்சி இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே வந்து அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் பார்க்குறேன். வெறும் ஒரு திட்டமாக இல்லாமல் இது ஃபங்க்ஷனபிளாகவும் மெயின்டெனன்ஸ் பார்ட்லேயும் வந்துட்டு எப்படி ஒவ்வொரு வாட்டி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன். அண்டு டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இது மூலயமா அமையுன்றதை நான் நம்புகிறேன்.
1: நிச்சயமாக, அதாவது மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினா அது வந்து வெற்றிகரமாக அமையும் அப்படின்றது உங்களுடைய இந்த வார்த்தைகள் வந்து புரியுது. இப்போ மழை நீரை சேகரிக்க வேண்டிய அவசியம் என்ன கௌதம்?
0: என்னுடைய லைஃப்பில் வாட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நான் முன்னெடுத்திருக்கேன். ஸோ நான் படித்தது மூலயமா எஸ்பெஷலி வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள், தென் அப்புறம் உலகத்தில் எப்படி வந்து நீர் அப்படின்றது இருக்குது, எப்படி பார்க்குறாங்க நீரை அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்துட்டு இந்தியா இஸ் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது தான் வந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம். நமக்கு அழகான மழை பெஞ்சாலும் அது குறிப்பிட்டு எல்லா டைமும் கரெக்டாக பெஞ்சா கூட இந்தியா ஸ்டில் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, பிகாஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நீர் மேலாண்மை வந்து இப்போ இருக்கிற சிஸ்டமில் ரொம்ப நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான்.

0: வெளிப்படையே தெரிகிற ஒரு விஷயம். நமக்கு அழகான மழை பெஞ்சாலும் அது குறிப்பிட்டு எல்லா டைமும் கரெக்டாக பெஞ்சா கூட இந்தியா ஸ்டில் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, பிகாஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நீர் மேலாண்மை வந்து இப்போ இருக்கிற சிஸ்டமில் ரொம்ப நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரியில் வந்து நம்மளோட பெர்காபிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தெரிய வருது. அதாவது என்னென்னா 2021 சென்சஸ் எடுத்திருக்காங்க, அதாவது பெர்காபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி வந்து 1486 வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து 2031 வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கியூபிக் மீட்டர் குறையுது, 1360 அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ அவைலபிலிட்டியில் ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1700 வேணும். ஓகே, ஸோ இதுக்கு அதுக்குமே 300 கியூபிக் மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நீரை சேமிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஓகே, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம நிறைய விஷயங்களுக்கு காசு சேமிக்கிறோம், நேரத்தை சேமிக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம சேமிக்கிறோம், ஒவ்வொரு நம்மளோட ஹெல்த்தை வந்து சேமிக்கிறோம், இதுக்கான இன்சூரன்ஸ் என்னென்னமோ இருந்தால் கூட நீரை சேமிக்கிறதுக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான் ஒரே ஸ்கீம். ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பண்ணியே ஆகணும். அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஓப்பன் டேரஸ் ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னாலே அது 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே வந்து 929 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி சேவ் பண்ண முடியும். ஓகே, அது 1 சென்டிமீட்டர் பெஞ்சால் கூட. ஸோ அதில் நீங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒரு ட்ரெயின் ஆகுதுன்னா கூட குறைஞ்சபட்சம் 800 லிட்டராவது நீங்கள் டெஃபினெட்லி சேமிக்க முடியும். அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஒரு 4 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே வந்து 1000 லிட்டர்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் இன்க்ளூடிங் எல்லா டொமஸ்டிக் பர்பஸும் சேர்த்து. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், 900 லிட்டர்ஸ் வந்து சுமார் 1 சென்டிமீட்டர் அப்படின்றது. நமக்கு சென்னையில் மட்டுமே வந்து ஈஸிலி 50 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ன்றது வரும். நீங்கள் அது கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அது உண்மையிலேயே. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கூட அங்கே 10,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி நம்ம சேவ் பண்ண முடியும். நான் சொல்கிறது இன்ஸ்டிடியூஷன்றது ப்ரைவேட் பாடி, நான் 100 ஸ்கொயர் மீட்டர்லாம் ஒரு சின்ன இடம், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய ஸ்கோப் ஆஃப் ஏரியாவே இருக்கும், ஏக்கர் கணக்கில் இருக்கும். அங்கெல்லாம் அவங்களுடைய அன்றாட தேவைக்கு நிறையவே வந்து அவங்க ரெயின் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணுற மூலயமா எலக்ட்ரிசிட்டி பில் ரெடியூஸ் ஆகும், தென் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். தே டோன்ட் ஹாவ் டு கெட் வாட்டர் ஃப்ரம் அவுட் சைட், நல்ல தண்ணி கிடைக்கும், மினரல் ரிச் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லா பர்பஸ்க்கும் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தேவைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரீ அவைலபிள் ஆன ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் சொன்னபடி அது சேமிக்கும், சொன்னபடி வந்து ஒரு ஃப்ரீ காஸ்ட் ரிசோர்ஸு, ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல். எஸ்பெஷலி இப்போது நிறைய இடங்களில் வந்து நம்ம கிணறு இல்லைன்னா கூட நம்மளோட போர்வெல்ல வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். அண்டு எஸ்பெஷலி சீ வாட்டர் இன்ட்ரஷனை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். கோஸ்ட்லைன் இருக்கிற நகரங்கள் வந்து அந்த சீ வாட்டருக்கு வந்து போகிறத ஓரளவுக்கு தடுக்க முடியும். சீ வாட்டருக்கு போய் தான் ஆகணும் சில தண்ணி அப்படின்றது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நம்மளால் தடுக்க முடியும். வாட்டர் லாகிங் இடத்த வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ நம்ம வீடு ப்ரைவேட் இடங்கள்லேருந்து தண்ணி வெளியே போதில்ல, நம்மளே ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணுற மூலயமா கண்டிப்பாக வந்து அந்த வாட்டர் கிளாகிங்கை வந்து தடுக்க முடியும். ஒரு அட்லீஸ்ட் 30-40% அது தடுக்க முடியுன்றது நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ ஐ எம் வெரி ஷுர் இது ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயந்தான். அது தனிப்பட்ட நபர்களும் சரி, இயக்கங்களும் சரி, ஒரு ப்ரைவேட் பாடியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, எடுக்கும்போது பெரிய லெவல் பங்களிப்புன்றது கொடுக்கலாம்.
1: நிச்சயமாக, அதாவது மழை நீரை ஏன் சேமிக்கணும், அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயமும் உங்கள் பேச்சில் வந்து கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம் அப்படின்றது. இன்றைக்கி வந்து நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோன்னா அப்போ இருந்த பெரியவங்க கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க, இது தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை விட மோசமான நிலைக்கு ஒரு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையிலயும் இந்த விஷயத்த வந்து அரசு வந்து முன்வைக்கிறாங்கன்னு சொல்லாமா? கண்டிப்பா நீங்க வந்து மழை நீரை சேமிச்சாதான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கஷ்டம்லாம் நமக்கு இல்லாம போகும்.
0: உண்மை, டெஃபினட்டா. அதை வந்து இப்போ கேட்ச் தி ரெயின் வந்து அதை வெளிப்படையாவே சொல்லுதுன்னே சொல்லலாம். இவ்வளோ ரூபா கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுமா அப்படின்ற தேவையை வந்து அந்த கேள்வி வைக்கும்போது ஒத்து கவனிச்சா ஒரு ஃப்ரீயாக அவைலபிள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லக்கூடாது, ஒரு அவசியம், அது வந்து காசு கொடுத்து வாங்குறது அவல நிலை தானே. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறது சரி, நான் வாங்குறேன், ஒரு குருவி என்ன பண்ணும், ஒரு எறும்பு என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா காசே இல்லாத நபர்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்றது. வாட்டர் வந்து ஒரு கமோடிட்டியாக மாறும்போது அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வருது. 70% தண்ணி தான் நம்ம உடம்புல. அப்போ 70%னா அந்த 70%க்கு ஒரு ரேட்டு வைக்கும்போது வந்துட்டு அது எனக்கு சரியாக படலை. அது ஸோ அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, தண்ணியை

0: காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அது அரசு வந்து இந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸில் வந்து நீங்கள் கண்காணிக்கணும், இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே வரதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அற்புதமான செய்தியாக நான் பார்த்தேன். ஓகே, இது கவர்மெண்ட் பிளான் அண்ட் இதை எடுக்கிறாங்க, இதை எல்லாருக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சக மனிதனாகவும் இதை பற்றி நான் ஒரு எடுத்த முன்னெடுப்புகளாகவும் எப்படி மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறத தாண்டி இது ஒரு பெரிய திட்டமாக அறிவிக்கும் போது எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது வந்துட்டு ஓகே நம்ம ஒரு டார்ச் பேரராக இருப்போம், நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறதுன்றது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். ஃப்யூச்சரில் வந்துட்டு அது 1000 ரூபாய் ஆனால் கூட அப்பயே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கும், பெரிய விஷயங்கள் எடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
1: நிச்சயமா, அதாவது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த முன்னெடுப்பு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வாயிலாக வந்து நிறைய அவேர்னஸ் வந்து உருவாகுன்ற நம்பிக்கையோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பழைய காலத்துல இருந்த அந்த நீர் கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அதனாலதான் அப்ப கஷ்டம் எதுவும் இல்லையா, தண்ணீர் கஷ்டம்லாம் எதுவும் இல்லையா, இப்போ வந்து அந்த கட்டமைப்புகள் வந்து பெருமளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா, அதை சீராக்குறதுக்கு தான் அரசு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா?
0: அப்பைக்கு இப்பயும் நம்ம கம்பாரிசன் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அப்போ பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் கூட பட் நீர் மேலாண்மைன்றது வந்து ரொம்ப அடிப்படையில் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஓகே, அண்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து ரொம்பவே நீர் மேலாண்மை ரொம்ப உன்னிப்பாகவே கவனிச்சுட்டு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு வாட்டர் கேனல் வந்து இருக்கும், அதாவது ஒரு வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டம் அப்படி ஒன்று கட்டியிருப்பாங்க. சரி, வெறும் வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டமாக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அதை சேனலைஸ் பண்ணி சிவகங்கா டேங்க்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து அந்த டேங்க்கில் வந்து ஸ்டோரூம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த டெம்பிளும் வந்து அந்த ஒட்டுமொத்த கோயிலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மழைன்றது வந்து அதை சேமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காவேரி நதியிலேருந்து வர்றதையும் வந்து இன்டர்கனெக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான வாட்ரு வந்தாலும் வெளியே போகிறதுக்கான ஒரு ட்ரெயின் சிஸ்டம் வந்து கட்டியிருக்காங்க, அதிகமான வாட்ரு வந்தாலும் ஸ்டோரிங்க்கான இன்னொரு டேங்க் சிஸ்டமும் வந்து பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வு. இது மட்டும் இல்லாமல் பல இடங்கள் இது நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ எதுக்கு இப்போ நம்ம வயல் வரப்புகளில் வந்து அவ்வளோ நம்மக்கிட்ட வந்து வாட்டர் ஸ்டோரிங் சிஸ்டம்ன்றது வந்து இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊரணி, ஏரி, குளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கோவில் குளம்லாம் இருக்கு.
1: ஓகே, திறந்த கோயில்களில் வந்து குளம் வெட்டினதே வந்து மழை நீரை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூட சொல்லுவாங்க இல்லையா?
0: உண்மை உண்மை. ஓகே, இன்னைக்கும் அது ஃபங்க்ஷனில் இருக்குல்ல, இந்த வாய்க்கா, அப்புறம் சிறிய தடுப்பு, வயல்வெளி, வரப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய பிரிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பெரிய லேக்ல வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, அங்கிருந்து வந்து வரப்புக்கு வரத்துக்கு வந்துட்டு இந்த வாய்க்கால்லாம் நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க, பெரிய வாட்டர் கேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு 1000-1500 இயர்ஸாகவே நல்லாவே வந்து வாட்டர் சிஸ்டம் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு பல இடங்கள், பல நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, அங்கே வந்து மக்களுடைய ரொம்ப அடிப்படை தேவைன்றது தண்ணி, அதுக்கு ஒரு மேலாண்மை திட்டம் இருக்கணும், அதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், இந்த ஸ்பேஸ் தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணுன்றது எல்லாத்தையும் வந்து அழகாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் டோட்டலி மாறுபட்டது. ஈஸியாக ஒரு பம்பு, ஒரு போர்வெல் போட்டுட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்துடுறாங்க. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற வாட்டர் பெட்ஸ் எல்லாமே வந்து கம்மி ஆயிடுது,
1: ட்ரை ஆயிடுது.
0: ஓகே, இதை ஸ்டோர் பண்ணும்ல, இது சரி மழை பெய்து எந்த தான் ஃபுல்லாகவே வயலாச்சே அப்படியே தண்ணி உள்ளே இதாகிடும்னா அப்படி ஆகாது. இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் பெட்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், உள்ளே போகிறதுக்கான ஒரு சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி ஆகணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உரியிடும், அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உள்ளே போய் தான்
1: ரீஸ்டோர் பண்ணணும், கரெக்ட்.
0: ஸோ அதுக்கு தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர்ன்றதே கட்டுறது, சரிங்களா? அதோடைய முக்கியத்துவமும் எப்படி வந்து நீ குழி தோண்டி உள்ளே நல்ல ஒரு போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து குழி தோண்டி ஒரு ஸ்டோரேஜ்ன்றது 100% பண்ணி ஆகணும் அப்படின்றது. இது ஈஸியாக மேண்டேட் கூட ஆக்கலாம், சில இடங்களில் மேண்டேட்டும் ஆக்கியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன், நல்லது. அதே மாதிரி எல்லாருமே எங்கெல்லாம் மோட்டர் போடுறீங்களா, போர்வெல் போடுறீங்களா, சரி இன்னொரு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து வைங்க அப்படின்றது சொல்கிறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். இது வந்து இப்போ பண்ணுறது இல்லை, அதனால் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுது. நம்ம வந்து தண்ணி வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, வயலுக்கு வரத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டேங்க்கில் வர வச்செல்லாம் பண்ணக்கூடிய அவலநிலையெல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ இதுக்கு நம்ம ஒரே சொல்யூஷன் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். இங்கே இதோட முடியல. இப்போ நான் ரீசெண்டாக ஒடிசா போயிருந்தேன், ஒரு 1000 இயர்ஸ் பேக் எப்படி இந்த நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க பிரகதீஸ்வரர் டெம்பிள்ட்டு. நான் இப்போ ஒடிசாவில் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன், புவனேஸ்வர் போகிற ரோட். நம்பவே முடியாது, ஒவ்வொரு 500 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ குட்டைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து கோயில் குளங்கள் மாதிரி தான்.

0: இருக்குது. ஓகே, ஆனால் எதுக்குன்னு பார்த்தா பீப்புள் யூசேஜ்க்காக. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபார்மிங் தான் அவங்களோட மெயின் கோர் பிஸ்னஸ். அண்ட் பீப்புளோட யூசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா குளங்கள்லையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அங்கே மக்கள் வந்து உபயோகிச்சுட்ருக்காங்க. அங்கே குளிக்கிறாங்க, அங்கே தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க உபயோகிக்கிறாங்க, இதெல்லாமே பார்க்கப்படுது. நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு 200-500 மீட்டர்ஸில் வந்து இப்படி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா ஒன்று, ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒன்று, அப்படியே நிறைய இருந்தது. அவ்வளோ வாட்டர் பாடிஸ் வந்து இருந்தது. மேபி நம்ம ஊர்லேயும் வந்து தென்காசி அந்த பக்கங்களில் வந்து நான் அந்த மாதிரி பார்க்குறது உண்டு. பட் இது இன்னும் நிறைய மேம்படுத்தணும், நிறையவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பண்ணுற மூலயமா வந்து குறிப்பிட்டு காவேரி அந்த ரீஜன்ஸில் வந்துட்டு இது பண்ணுற மூலயமா நிறைய வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு வாட்டர் ஸ்பாஞ்ச் எஃபெக்டாகவும் கிரியேட் பண்ணும். அண்ட் டெஃபினெட்லி நிறைய நல்லது நடக்கும். ஸோ இதுதான் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இது இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் இருக்குது. மற்றபடி வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அடிப்படையில் தண்ணி நமக்கு மேலே இருக்குது டேங்க்லேருந்து வருது அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமாக இருந்துடக்கூடாது. அது எப்படி வருது, அந்த டேங்குக்கு எவ்வளோ,
1: எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும்ல.
0: ஆமாம், எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்றத யோசிக்கணும். ஓகே, இங்கேருந்து வருதுன்னா நம்ம அதுக்கு திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும். இது வந்து அரசு பண்ணும் அப்படின்லாம் இல்லை. இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் தண்ணி நம்ம எடுக்கிறோன்னா திருப்பி அங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சாகணும்.
2: மழைநீர் சேமிப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வலஜி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கஞ்சதளாயதாட்சி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கமலா மனோகரி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யவரூரா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ராமா ராமா, சுவாதி திருநாள் சாகித்யம், ராகம் சிம்மேந்திர மத்தியமம், ஆதி தாளம்.

நிறைவாக நிறைமதி முகம் அருணகிரிநாதர் திருப்புகழ், ஹம்சானந்தினா ராகம் சத்துஸ்ர ஏகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் அலைகள் ஓய்வதில்லை.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது. காற்றோடு கலந்திடவா. ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்போ. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.8°C, இயல்புக்கு 2.6°C அதிகம். குறைந்த அளவு 29.6°C, இயல்புக்கு 3.2°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 98%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.2°C, இயல்புக்கு 1.9°C அதிகம். குறைந்த அளவு 29°C, இயல்புக்கு 3.0°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 83%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும் குறைந்தளவு 29°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை திரை இசை, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரை கானம். தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் சிற்றுரை, 7:45 நகர்வலம் அரியா நபரிடமிருந்து வரும் பணம் ஆபத்தானது எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8 மணிக்கும் 8:30 திரை கானம், 9 மணிக்கு அரங்க ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலினிசை, ஷீர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலிக்கு கணேஷ் அவர்கள் மருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று எரிசக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தையல் கலைஞர் ஜெபசெல்வி கிரீஸ் அவர்களுடன் நேர்முகம், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம் பங்கு பெறுபவர் MP காயத்ரி அவர்கள், அமைப்பு உமா மீனா அவர்கள். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரை கானம், 2:55 வானிலை, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள், காட்டுப்பக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபானந்தினி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரை கானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், நாடகத்தில் பங்கேற்பவர்கள் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, PKP கந்தன், ஏ கிருஷ்ணன்.

சங்கீதா ஆகியோர், அமைப்பில் உதவி எம் சின்னத்துறை, அமைப்பு கே காளிமுத்து. இரவு 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர். நல்ல மனம் நாடகம் எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள், பங்கேற்போர் எஸ் ஜெகசண்முகம், கே. ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர். விஜயலட்சுமி, ஆர். சிவகாமி, மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். இரவு 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: Meteorological department has forecast extremely heavy rainfall tomorrow over Madhya Maharashtra and West Madhya Pradesh. The UN Human Rights Office has voiced concern over Islamabad's crackdown on peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Over 40 civilians were killed and several others injured in the firing by Pakistani forces on protesters during a march organized by the Joint Awami Action Committee from Rawalkot to Muzaffarabad on Monday. The death toll from a powerful 7.1 magnitude earthquake in southwestern Japan rose to 18 today as soldiers and emergency crews searched a heavily damaged shopping mall, collapsed homes and a factory for survivors. At least 62 people were injured while several others remained missing. The quake struck Kumamoto Prefecture on Kyushu Island yesterday, causing widespread damage. At the ongoing Commonwealth Games in Glasgow, Scotland, 9 Indian boxers have assured medals for the country after sealing semi-final berths. 5 pugilists, including Arundhati Chaudhary in women's 70 kg, Sakshi Chaudhary in women's 51 kg, Sachin Sehwaj in men's 60 kg, Ankush Panghal in men's 80 kg semi-finals, and Narinder Barwal in men's 90 kilo plus kilogram categories registered victories today. India's overall medal tally currently stands at 12, comprising 2 gold, 7 silver and 3 bronze. And that's the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, 101.4 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1669 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.